நேரம் 5:41. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோபனா பாடிய மகாலட்சுமி அஷ்டகம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 அருள்மணி மாலை கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அனைத்திலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இகப்பர சுகத்தை அருளும் இறைவனின் நாமம் இன்பமாய் நம்மோடு இருக்க அகத்தினில் என்றென்றும் எதற்குமே குறைவில்லை. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம கேட்கலாம். அருள்மணி மாலை.

அகிலமெல்லாம் காக்கும் அகிலாண்ட நாயகியை அணிதினம் பாட அகத்தினில் பொங்கிடும் அன்பும் மகிழ்ச்சியும். மனம் குளிர ஒழித்த அந்த பாடல் பி. சுசிலா குரலில் கேட்டோம். கே. சோமு எழுதியிருந்த பாடலுக்கு இசை சோமு கஜா. நேரம் 6:08:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இறையொருள் பொங்கும் இன்னிசை பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை. கே. சோமு எழுதிய பாடலுக்கு இசை வீரமணி சோமு.

வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை கேட்டு கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வாராதே வினை. தீவினை ஒருபொழுதும் தீண்டாது முருகா முருகா என்று நாம் சொல்லிட அப்படின்ற மாதிரி இனிமையாக ஒலித்தது நாம் கேட்ட அந்த பாடல். டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் நாம் கேட்டோம். உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை டி பி ராமச்சந்திரன். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் எழுதியுள்ள பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

அடியவர்களின் புகலிடமே, வறுமை காலத்துக்கு ஏற்ற செல்வமே, நிமிர்ந்த புன்சடை அமிர்தே, உன்னை என்னுள் வைத்த மதியே, உமையொரு பாகனே, பாடி பணிந்தோம் உனையே, ஓம் நமச்சிவாய. நாம் கேட்ட அந்த பாடல் வீரமணி ராதா குரலில் ஒலித்தது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை வீரமணி சோமு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரம்பொருள் பதம் பணியும் பக்தி பாமாலையை நாம் இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நேரம் 6:30. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒழிக்கக்கூடிய பாடலை. பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத்.

சுஜாதா குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். கேட்ட பாடலுக்கு இசை லெவ்லின் சாம்வெல். நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சி நிறைவாக கூட நம்ம சொல்லலாம், அப்படி ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது நாகூர் எம் ஹனிஃபா குரலில். பாடலை எழுதியுள்ளார் போயட் அப்தீன்.

0: இறைவனின் அருள்நாடி பண்பாடி புகழ்பாடி பக்தியுடன் நம் மனம் நிறைத்தது அருள்மணி மாலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே இணைந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் வந்து நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மணலி பெரியசேக்காடு, ஜெயக்குமார், மயிலை பட்டாபி இவங்களாம் காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் எல்லா பாடலுமே அருமையாக இருந்தது சொல்லியிருக்காங்க. இவங்க கூடவே மேலப்பேடு தாயலன், அன்பு ராணி, முரளிதரன் விழுப்புரம், முகமது மியான், பிரபாகரன், அப்பர்ணநகர் மூர்த்தி, சோமசுந்தர பிரபு, ராஜமாணிக்கம், கோபி, ஹரிராம் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் புனியவனோட வண்ணை கணேசன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து கமலாவர்தன், திருமிழிசை அஸ்வினி நாகராஜ், கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க, ஜெயஸ்ரீ, நடராஜன் சுப்பையா, அவங்க கூடவே வந்து கார்த்திக் சோழா அப்படிங்கிறவர், அப்புறம் சூளை ரீஜா மனோகர், இவங்கெல்லாமும் இணைந்து எல்லாமே நம்ம பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். இனிமையான பாடல்கள், நம்மளுக்கு எல்லா வளங்களும் தரக்கூடிய இறைவன் புகழ்பாடும் பாடல்கள், அவருடைய தாழ் பணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க, சுரேஷ் பாபு அப்படின்றவர், முருகன் பெருமாள், முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், அவங்க கூடவே வந்து இன்னும் இணைந்து இருக்கக்கூடியவங்க, ஜெயஸ்ரீ, ஹேமலதா கள்ளக்குறிச்சி, சரவண ராமலிங்கம், ரங்கராஜன், சூளை ரீஜா மனோகர், அதுக்கப்புறம் சின்ன ராஜி, பால ஜெயச்சந்திரன், இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய வணக்கங்களையும் எல்லாருக்கும் பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் பதிவிட்ட அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நேரம் 6:44:45. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை

தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சி

0: நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பளுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டு எறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 RJ ஹேமாவோட.

நேரம் 6:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களே, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நம்ம கேட்போம். புதுப்பட பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நீங்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட இசைவுல வரக்கூடிய நிகழ்ச்சி. 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாய துறையில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உருவாக்கும் திட்டம் குறித்து கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல். 5:45 ஸ்பை

விளையம்பரதார் வழங்கும் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு இசையும் நானும், சாரங்கி இசைக்கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம், உடன் உரையாடுபவர் ராதா கிரிதரன் அவர்கள், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும், 8 நிகழ்ச்சிகள் மூலமா நம்மளை எல்லாரையும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்ம எல்லாருமே கேட்டு இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 7 மணி. நமது பழக்க வழக்கங்கள் எதை காட்டுகிறது? நாம் உண்மையிலேயே நம்புவதை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஒரு சிந்தனையோட நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு. அட்டகாசமான பாடல் கேட்கறதுக்கும் தயாராயிட்டோம் இல்லைங்களா? நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கருப்பு என்ற படத்தில் இருந்தால் ஒலிக்கத்துக்காக இருக்கு. சாயபயங்கர் இசையமைத்து பாடியுள்ள பாடல், உடன் பாடியிருக்காரு கானாமுத்து, பாடலை எழுதியிருக்காங்க விஷ்ணு எடவன்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் வருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித்

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாட இந்த பாடலை எழுதியிருந்தாரு விக்னேஷ் சிவன்.
1: தாத்தா இது என்ன செடி?
2: ஆங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, பக்கா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற
1: தாத்தா? வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்ட. இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை 8:00 எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை

0: நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஹாய் நானா என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல்ல பாவனா எஸ்வி பாடியிருக்காங்க. மதன் கார்கே இருந்த பாட்டுக்கு இசை ஹேஷம் அப்துல் வாகப்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனா்.

0: மேற்காசியாவில் நிலவும் சுழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில்
3: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
4: என் பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
5: என்னுடைய நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது

0: எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 7:25:30. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக்கில் எல்லாரும் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க. சின்ன ராஜி, முதலீஷோ, சண்முக சுந்தரம், சரவணன் அப்படிங்கிறவங்க, தாமலேரி முத்தூர் அப்படின்ற இடத்துலேருந்து அவங்க பதிவிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தினா ரமேஷ், சர்வராஜன்பேட்டை அங்கேருந்து அவங்க பதிவிட்டுருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன், அவங்க கூடவே ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, நெல்லை பாரதி, சுளேரிஜா மனோகர், பிரகாஷ், டிபிஎஸ், பிரபாகரன், மீரா வெங்கட்ராமன், பொன்னியனுடைய வண்ணை கணேசன், புரசேவாக்கம் சௌந்தரராஜன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பாம்படி, ஆண்டாள் தீவமணி, நடராஜன் சுப்பையா, கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேலப்பேடு தயாளன், அப்புறம் வந்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கண்ணன் பி, திருமிஷை அஸ்வினி, நாகராஜ், ஞானாம்பிகா ரஞ்சன், இவங்க கூட பாபு முள்ளக்காடு அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி ஏ ஹரிஹரன் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட எல்லா பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறதுல அவங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட பதிவுகள் பார்க்க நமக்குமே மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் வைக்கம் விஜயலட்சுமி குரலில் ஒலிக்கிறதா இருக்கு. இந்த பாடலுடைய படம் பிளாஸ்ட். மதுர கவி எழுதியிருந்த பாடலுக்கு இசை ரவி பசூர்.

0: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A Premium Heritage Group of Institutes.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது.

புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்மளோட ஒரு குவெஸ்டனை ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எண்கள்லாம், உதவி எண்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 112 அப்படின்றது எந்தெந்த அவசர சேவைகளை இணைக்கக்கூடிய உதவி எண் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களோட பதில்களை நம்மளுடைய கமெண்ட்ஸில் பதிவிடலாம். ரொம்ப இந்த உதவி எண்கள் பற்றின அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கணும். எல்லா உதவி எண்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி உதவி எண்கள் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. உதவி எண்

என்ன அப்படின்றது, இந்த 112 அப்படின்றது எந்தெந்த அவசர சேவைகள் எல்லாம் இணைக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாடல் கூட டியர் ரதி அப்படின்ற படத்தில் தான் நம்ம கேட்டோம். அந்த பாடலை எழுதி இசமித்து பாடியிருந்தார் MS ஜோன்ஸ் ருபீட் அப்படின்றவர். இப்போ கேட்கக்கூடிய பாடல் காந்தி டாக்ஸ் என்ற படத்தில் தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பா விஜய் எழுந்த பாட்டுக்கு இசை ஏஆர் ரஹ்மான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. அமீனா ரஃபிக், ஸ்ரீதர் ரமேஷ் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேர்மேல்மணி 40:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்டன் கேட்டிருந்தோம். நம்ம இந்தியாவில் அவசர எண் 112 என்பது எந்தெந்த அவசர உதவியை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு எண், எந்தெந்த துறைகளை இணைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் வந்து காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவி போன்ற அனைத்து அரசு சேவைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒற்றை உதவி எண்ணா இது விலகுது. நம்ம அந்த ஒரு அவசர உதவி எண்ணை போட்டுட்டு காவல்துறையோட உதவியும் பெறலாம், தீயணைப்பு துறை, ஆம்புலன்ஸ் சேவை, இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லா உதவியுமே தரக்கூடிய ஒரு உதவி எண்ணா அது விளங்குது. நம்ம வந்து 112 அப்படின்றத வந்து நம்மளுடைய போன்லேருந்து நம்ம டயல் பண்ணி நம்ம பெறலாம் அந்த சேவைகளை. இந்த ஒரு ஆன்சரை நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. இங்க வந்து சூலி ரீஜா மனோகர் வந்து திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமா இருக்குன்னு பதிவிட்டு இருக்காங்க. அப்புறம் சமுனி நிகழ்ச்சியில இணைந்தது சொல்லியிருக்காங்க. கொருக்காத்தூர் ஞானமுருகன் அவருமே வந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு. காட்டுப்பாக்கம் ஆண்டனி ராஜ் அவங்க வந்து சரியான ஒரு பதில பதிவிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவருமே வந்து காவல்துறை, தீவனைப்புத்துறை மற்றும் மருத்துவ அவசர சேவைகள் எல்லாம் நம்ம பெறலாம், அது உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றை அவசர உதவி எண் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவருமே கூட நம்மளுடைய நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் இருந்தும் இந்த எண்ணை வந்து நம்ம அழைக்கலாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. கரெக்டான ஒரு ஆன்சரை வீரதுரை

0: பதிவிட்டிருக்காங்க, நடராஜன் சுப்பையா அவங்களும் பதிவிட்டிருக்காங்க, மயிலை பட்டாபி அவருமே வந்து எந்தெந்த துறைகள்லாம் இணைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. கதிரவன் அப்படின்றவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா சேவைகளையும் இணைக்கக்கூடியதுன்னு புனேன்வீடு வண்ணை கணேசன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு, காவல்துறை, மருத்துவ அவசர உதவி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ராஜமாணிக்கம் கோபி அவருமே சரியான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக வந்து செவிக்க விருந்து படைக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அவங்களும் வந்து விடைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து இது எந்தெந்த துறையை இணைக்கக்கூடியது, தனித்தனி எண்களையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 112 அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு உதவி எண். சிவன் அருண் அவரும் சரியான ஒரு ஆன்சர் பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அப்புறம் ராஜா ராம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து 102.3 இதில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அவங்க வந்து வேற ஏதோ ஒரு பண்பலையும் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒண்ணு வருது.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான்
2: வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
3: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரமேழ்மணி 45 நிமிடம்.

பிரமிலான்கோ என்ற படத்துலேருந்து தான் நம்ம வந்து இந்த பாடலை கேட்டோம். நம்ம கேட்ட அந்த பாடல் ஃபாக்ஸன் அவங்க வந்து கம்போஸ் பண்ணி அவங்க வந்து இசையமைத்து பாடியிருந்தாங்க. பாடல் எழுதியவங்க எல்ஆர்சி. நிகழ்ச்சியில் எடுத்து கடைசி உலக போர் என்ற படத்துல தான் நம்ம பாடல் கேட்க போறோம். ரகோ பாடியிருக்கக்கூடிய பாடல் உடன் பாடியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா, அவங்க தான் இசையம் அமைத்திருக்காங்க. பாடல் எழுதியிருக்காங்க விக்னேஷ் ஸ்ரீகாந்த்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: இந்த உதவி எண் 112 இது இருக்கு பார்த்தீங்களா, இது இதை நம்ம பயன்படுத்தி இந்தந்த சேவைகளை பெறலாம் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்த்தோம். எல்லோரும் வந்து நல்லா பதிலும் சொல்லியிருந்தாங்க நேயர்கள்லாம். சில வகையான செல்போன்களில் பார்த்தீங்கன்னாக்கா 5 அல்லது 9 எண்களை சில நொடிகள் அழுத்தி பிடித்தா நேரடியாக இந்த 112 அழைப்புக்கு செல்லும் வகையில் உருவாக்கியிருக்காங்களாம். அதேபோல சேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு எண் இது. இதை வந்து நம்ம வேடிக்கைக்காகவோ இல்லை வந்து வேற எதுவும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், நல்ல ஒரு செய்கைக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இது வழியாக சொல்ல வருது. நேரம் 7:52 ஆயிடுச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து, ரெட்ரோ என்ற படத்திலேருந்து தான் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. விவேக் எழுந்த பாட்டு இது. பாட்டுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர், தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1.

0: சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044251514449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் மாதம் 18 தேதி.

0: மீண்டும் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாக்கா நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதில்களை பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க பதிவிட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஹரிஹரன் அவருமே சொல்லியிருக்காங்க, சோமங்கலம் சடகோபன், சூளை ரீஜா மனோகர், ராஜாராமன் அவங்களும் வந்து பதிவிட்டிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஏழுக்கு நேர தேவா நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காரு. பூலோபாளையம் ஆனந்த முருகன், வைத்தியநாதன், பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா எல்லாருமே சரியான ஒரு பதில் பதிவிட்டிருக்காங்க. புதுக்கேசவரம் வஜ்ரவேலு அவருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நடராஜன் சுப்பையா அவரும் வந்து இங்கே ஒரு போஸ்டர் போட்டு நம்மளையும் வாழ்த்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. பதில்கள் போட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி, முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜே உமா விஜயகுமார். உங்கள் விருப்பம்ல நீங்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்ட பாடல்கள் தான் வந்து நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து யார் வந்து முதல் பாடலெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செய்யார் வட்டம் செருங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம் காளி வீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன், கிரீன் சிட்டி, மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன், திருவள்ளிக்கேணி, மேரி, டவுலத், சரஸ்வதி, ஸ்ரீலே அப்படியே வரகு போது அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். பி வித் அஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காலையில் அப்படின்னாவே கொஞ்சம் நம்ம பரபரப்பாக தான் இருப்போம். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், ஸோ வீட்டில் வேலைகள் செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் கட்டணும் அப்படின்னு பரபரப்பரன்னு இருப்போம். கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் உங்களை நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டு, ஏன்னா நம்ம இந்த பரபரப்பாக கிளம்புற அவசரத்தில் நிறைய நேரங்களில் இந்த வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போவோம். காலை உணவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா வந்து டாக்டர்ஸும் வந்து சொல்கிற விஷயம், காலை உணவை தவிர்க்காதீங்க அப்படின்னு. அதனால் மறக்காமல் காலை உணவை சாப்பிட்டு நீங்கள் வந்து கிளம்புங்க. ஐ ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து செக்கச்சி வந்தவான படத்தில் வந்து கேட்டிருக்காங்க. மலப்பூர் கிருபாகரன், சசிகலா, குமரகுரு, ஸ்வேதா, ராகவேந்திரன், பிரியா, சின்பகவல்லி, ரக்ஷன், ஜோஷ்விகா, திருநஞ்சுவூர், கோவிந்தன், நீலா, கார்த்திக், துளசி, கோமதி, ஓஷினி, சுனில்குமார், வியாசர்பாடி, செல்வராஜ், கல்யாணி, லோகேஷ், பவானி, செவ்வாய்பேட்டை, சுரேஷ், தேவி, அம்மு, கண்ணன், புருஷவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கசோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், இவர்களுக்காக செக்கச்சி வந்த வானம் படுத்துள்ளது. விவிதஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சம்பவம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இவற்றில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, ஸோ அவங்க விரும்பி கேட்டிருக்க பாட்டு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பராசக்தி படத்தில் வந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம், வாடைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, மதுரை மணிநகரம், சுஷண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷி, மீனாட்சி, செய்யார் வட்டம், சிறுங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல், மதுரை நாயக்கன், திரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம், காளிவீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன். ஸோ இவர்களுக்கு

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை நீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை, ஓ மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: 102.3 FM.
5: உங்கள் விருப்பம்ல அடுத்த பாட்டு பரமன் படத்துல இருந்து வரப்போகுது. எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியாத், ரிஸ்வான், ஷம்யா பானு, பொன்னியமேடு, வண்ணகணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய்சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, ரவிகாரன், வீர சோழ, வீரராகவன். சோ இவர்களுக்காக விவிதாஸ்

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 100.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்ட பாடல்கள் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து நெற்றிக்கன் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா, பஹதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப், பர்வீன் பானு, ஹசினா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்ஹெச் ரோட், ரிக்ஷாக்காரன் பஹதூர் பாய், ராஃபி பாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு வசந்தி, சசிகலா, மைதிலி, அபிதா, லவன்யா, விழுப்புரம் ஈஸ்வரி, மகள், பத்மா, லக்ஷ்மி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். ஸோ இவர்களுக்காக விவிதாஸ்

0: விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
2: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: வெல்கம் பேக். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்த பாட்டு வந்து நருவி படத்துல வந்து வரப்போகுது. பாடலாம் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே கூடி சை சங்கர், சுகுணா, வளத்தூர், பக்ருதீன், அலாவுதீன், பரந்தூர், பரந்தாமன், வளர்மதி, ஏகனாபுரம், குமார், நாராயணசாமி, காந்தூர், சரிகோபன், தேவராஜ், போந்தூர், ரவி, மனோகர், முகன், உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா, சாந்தம், அனுஷியா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாதி, அகில், அப்புவேல். ஸோ இவர்களுக்காக விவிதாஸ்.

102.3 FM. 8:37 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேமில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இறந்தால் படத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தீட்டாளம் ஆதி திராவிட குடியிருப்பு, டி சி ராஜேஷ், ஒத்திரமேரூர் ஆசிரிய நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர் புறம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாம்வேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக பிவிதாஸ்.

0: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: 8:43 ஆயிட்டு இருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபைன். நிகழ்ச்சியில் அடுத்ததா எந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னா, மதராசி படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மணலி பெரிய சிக்காடு, ஜெயக்குமார், புவனா, சுலை மனோகர், ரிஜா, விக்னேஷ், வினித், விவேக், பெங்களூர், டிசி பாளையம், ரவினா, பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், தீநகர், மெய்யன்மை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ். ஸோ இவர்களுக்காக

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: 8:49 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்ததான் சீமராஜா படத்துலேருந்து பாடலை விருப்பம் கேட்டிருக்காங்க. இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், பத்மா நீலமிகம், அப்சரா நீலமிகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகாஸ்ரீ, கிருஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா, சென்னை சுலைமேடு பழனிவேல், தலை ஞாயிறு ராஜா முகமது, அறக்கண்ட நல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி. ஸோ இவர்களுக்காக சீமராஜா படத்திலிருந்து பாடலை பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், உள்ளகரம், ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, சோமங்கலம், சடகோப்பன், அப்துல் கனி, மணிமங்கலம், வரதராஜன், ஹரிபாலன், வேகாமங்கலம், கெங்கம்மாள், ரதியா, மாரிமங்கலம், ஹரிகிருஷ்ணன், கோகுலகிருஷ்ணன், புளியமங்கலம், சித்திரை, பெருமாளம்மாள். ஸோ இவர்களுக்காக சண்டைக்கோழி 2 படத்திலிருந்து பிவிதாஸ்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ கலக்கல் அரங்கம்ல வந்து கேம் ஷோ விளையாட போறோம். அதாவது 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும், ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் நீங்க வந்து சொல்லணும். ஸோ இதுதான் நிகழ்ச்சிக்கான இது. 10 வினாடி மட்டும் தான் உங்களுக்கு நேரம், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2920825853 2838987 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். மறுபடியும் நான் நம்பர் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952085328389871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். பி வித் அஸ். Yeah.

0: ஒன்பது மணி ஆறு நிமிஷம் ஆயிற்று. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்போத்தூர் பண்பலை 100.1, இதில் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்களும் வந்து நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். கேம் ஷோ நான் சொல்லிட்டேன், அதாவது வந்து 10 வினாடியில் 10 வார்த்தையை நீங்கள் சொல்லணும். எப்படி அப்படின்னா, நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல தவங்க கூட 10 வார்த்தைகள் சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரூல். நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கேருந்து?
1: விஜயா பேசுற மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் விஜயா அவர்களே. வந்துட்டீங்க.
1: இஞ்சி, இல்லம், இனிப்பு, இன்பம், இனிமை, இல்லறம், இல்லம்,
0: ஒய் இத்தனை இல்லம் இல்லம் இல்லம் ஒரு தடவைக்கு மேல, ரெண்டு தடவைக்கு மேல, மூணாவது தடவை கூட வந்துச்சு போல இருக்கே. ஈல அப்படியே ஸ்டக் ஆயிட்டீங்க நீங்க. சூப்பர், பட் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முயற்சி விடா முயற்சி தான். நீங்க மறுபடியும் அடுத்த வாட்டி
2: வரும்போது
0: போலமா? சரி, உங்களுக்கான எழுத்து நெடில் சொல்றோம்ல, அந்த நே நெகிழ்ச்சி. ஒக்க நிமிஷம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண வேணாமா?
2: கஷ்டமான

0: தான் கொடுத்துருக்கீங்க.
1: சரி டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நேரம் துவங்குகிறது. அப்படியா இல்ல இங்க கரெக்டா இருக்கீங்களா லெவல் இருக்கலாம். பை சோனிங்களும் கால் பண்ணி நேர்களை கலந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக உத்தமபுத்திரன் படத்திலிருந்து பவிதாஸ்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை நீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
4: ஒன்பது மணி 16 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். 10 வினாடியில 10 வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நீங்க வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-0853 2838-9871 இந்திய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ நேயர்களே, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் புது நேயர்களுக்கு வந்து பழைய நேயர்கள் வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகேவா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, லைனில் இருக்கீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்க? யாரு?
5: கார்த்திக்.
4: போலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வந்து சி. சிறியது
5: சியா?
4: சின்னம்மை சொல்றோம்ல.
5: ஆமா.
4: சிக்கல், அந்த சீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
5: சிறப்பு, சின்னம், சிவகாசி, சிதம்பரம், சீதை, சிலங்கை.
4: ஓகே ஓகே ஓகே, சீதை வராது இல்லையா? நேரம் முடிஞ்சு விட்டது. நீங்கள் நிறைய ஃபில்லர் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆ ஆ ஆ, அதுவே ஒரு செகண்ட் போயிடாதா? நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்கலாம்.
5: ஓகே மேம்,
4: நன்றிகள். வணக்கம்.
6: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்
4: மேம். ஓகே, போலாமா சந்திரசேகர்?
6: எஸ் சொல்லுங்க மேம். எனக்கான எழுத்து,
4: சரி உங்களுக்கான எழுத்து வா. வந்தனம் சொல்றோம்ல.
6: குறில்
4: வா. நேரம் தூங்குகிறது.
6: வள்ளிமலை, வந்தாச்சு, வசந்தம், வக்கிரம், வம்பு, வசந்தி, வருவான்.
4: நேரம் முடிந்து விட்டது.
6: வந்தனம்.
4: நேரம் முடிந்து விட்டது.
6: முடிந்து விட்டதா? என்ன சொன்ன? ஆறா? அஞ்சா?
4: ஆறு சொல்லிருக்கீங்க இல்லையா?
6: சூப்பர், ஆறு ஆறு. எஸ் எஸ் கரெக்ட்.
4: நன்றிகள் நன்றிகள்
6: நன்றிகள் நன்றிகள்.
4: ஓய், ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சிங்கம் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது விவிதாஸ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.
2: ஒன்பது மணி 23 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மணப்புறம் கோபு பேசுறேன் மேடம்.
2: கோபுவா? ஓகே போலாமா.
3: பிரபு
2: ஓகே. சரி உங்களுக்கான எழுத்து கஷ்டமா கொடுக்கலாமா? சரி ஈஸியாவே கொடுத்துடலாம். ஆ ஆடு ஆனந்தம் சொல்றோம்ல.
3: என்ன மேடம்?
2: ஆ நெடில் ஆடு ஆனந்தம் சொல்றோம்ல.

0: அந்த எழுத்துல தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது. ஆலை வார்த்தைகள் இல்லையா? நான் ஈஸியாக கொடுத்தேனே. நேரம் முடிந்து விட்டது. ஓகே, ஸோ அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வார்த்தையாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஆக்சுவலாக அவர் வந்து லைனில் வந்தேன்னு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீஷில் அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், ஹலோ. வணக்கம்ங்க, யாருங்க?
1: நான் திருபுவனத்திலிருந்து மஞ்சுளா பேசுகிறேன்.
0: மஞ்சுளா அவர்களே, போகலாமா?
1: கும்பகோணம்.
0: கும்பகோணம், சூப்பர் சூப்பர்.
1: ஆமாம்,
0: போகலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து மே. மேயாத மான், மேடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நெடில் மேலே துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. அடுத்த பாடல் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப் எம் இல் கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம்ல அடுத்த நேயர் யாருன்னு பாத்துறோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, யார் இங்க இருந்து? புவனேஸ்வரி. ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகே, புவனேஸ்வரி போலாமா? ஓகே. உங்களுக்கான எழுத்து வந்து பூ, புஷ்பம், புன்னகை சொல்றேன்ல, அந்த குரில் பூல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
3: புதுமை, புதுயுகம், புல்வெளி.
2: 3 வார்த்தைகள் சொல்லியுள்ளீர்கள். நன்றிகள். அடுத்த முறை முயற்சிக்கவும். வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? உங்களுக்கான எழுத்து வந்து நீ, நித்யா, நித்யானந்தம், நிலுவை சொல்றல, அந்த குரில் நீல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
4: நிஜம், நிழல், நிலா, நிமிடம், நிறம், நிலம், நிம்மதி, நினைவு, நிபுணர், நிபந்தனை.
2: ஒரே ஒரு வார்த்தை.
4: நிதானம்.
2: எத்தனை வார்த்தை சொன்னீங்க?
4: நிதானம் சொன்னேன்
2: கடைசியில். ஆனா நேரம் முடிஞ்சு விட்டு, ஆனா இருந்தாலும் 10 வார்த்தையை சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றிகள்.
4: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றி.
4: அந்த சந்தோஷம் திருப்பி வரணும் சொல்லுங்க மேடம்.
2: ஓகேங்க, நீர்கள் நீங்களே தான் வந்து தெரிஞ்சுக்கணும், நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நிகழ்ச்சி நடத்துதான் ராமலன் படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. பிபிதாஸ்

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
2: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய.
5: நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

உங்களுக்கான எழுத்து பா. பால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க, நேரம்.

0: வந்து யாருன்னு பாத்துருவோம். கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: பாபராஜபுரம் மாமரி இக்பால் ராகிலா.
0: ஓகே, போலாமா சார்? சரி, உங்களுக்கான எழுத்து பா. பால் துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
1: பால்.
0: ஒரே ஒரு நிமிஷம். குரில் பா. பழம். பழம் பண்ணை சொல்ற அந்த குரில் பால துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
1: ஓகே. பழம், பள்ளி, பள்ளிக்கூடம், பறவை, பைங்கில், பச்சை, பரி, பரி, பரிவட்டம்.
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. 7 வார்த்தைகள் கூறியுள்ளீர்கள். நன்றிகள். நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: ஓகே, மாலினிதேவி போலாமா?
2: ஆ சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வி. விளக்கு, விலை சொல்றல அந்த குறில் வீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: விளம்பல், விழி, விழிகள், விடுப்பு, விரதம், விளக்கம்.
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள்.
2: நன்றி.
0: அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் காதல் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. பி வித் 102.3 வித் பாதி தமிழ் எஃப்எம்.

ஸோ இவ்வளோ நேரம் கலக்கலரங்கம் நிகழ்ச்சி அப்படியே கேட்டு ரசிச்சுருந்துருப்பீங்க. அப்படியே நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங் ப்ளே பண்ணிவிட்டு நான் ஷோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கால் பண்ணி பேசினா அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. பி வித் அஸ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: வணக்கம் நேர்களே, 10 மணி ஆயிடுச்சு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்தாச்சு. நம்மளுடைய சின்ன சின்ன கேள்விகள், அதற்கு நேர்கள் கொடுக்கக்கூடிய அட்டகாசமான பதில்கள், இப்படி தானே நம்மளோட நிகழ்ச்சி போயிட்டுருக்க போது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் இணையதில் நம்மளுக்குமே மகிழ்ச்சி தான். நம்ம எப்படி ஒரு பதில் சொல்ல போகிறோம்? தொலைபேசி வழியாக அழைத்து சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கான தொலைபேசி எண்கள் ஒரு தடவை சொல்லிடலாம். 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண் சேர்த்துட்டு 2952050853 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். அல்லது 2838987 இந்த எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம். 2952050853 2838987 இந்த 2 எண்களில் எந்த எண்ணுக்குனாலும் அழைச்சி நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லலாம். அந்த 044 அப்படின்றது முன்னிணைப்பு எண். ஓகேவா? இதெல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடலோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போகலாம்.
2: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

ஆனந்தராகம் என்ற படத்தின் பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சியை துவக்கிட்டோம். கேஜிஎஸ் எஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஒழித்த அந்த பாடல் பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தது. இளையராஜா இசையில் நமக்காக இனிதாக ஒழித்தது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயிலில் பயணம் செய்யும்போது பயணிகள்லாம் வந்து அவங்களுடைய கைபேசி அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரயிலில் நம்ம சார்ஜ் செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன நிபந்தனை அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். பயணிகள் தங்களுடைய கைபேசி சாதனங்களெல்லாம் வந்து ரயிலில் சார்ஜ் செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி சார்ஜ் செய்யறதுல கூட ஒரு நிபந்தனை இருக்கு, என்ன சொல்லுங்கள்?

0: அகிலபாரதி தமிழகம். ஹலோ, அழைப்பில் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
1: வணக்கம்,
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: தாசனம்பட்டி சித்தன், பண்பலை சித்தன்.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? ஒரு கேள்வி
1: கேட்டுட்டேன்.
0: சரிங்க சார், இப்போ என்ன மாதிரி கேள்வி கேட்டோம்னா, ரயில்லலாம் நம்ம கைபேசிலாம் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், ஆனால் வந்து ஆமாம் அதில் வந்து ஒரு நிபந்தனை இருக்குன்னு கேட்டிருந்தோம். சரி, யாராவது சொல்கிறாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழகம். விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நன்றி.
2: நான் ரெட்டி சார், ஹயாத் பாஷா ஜெய்பூமி சார்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது மேடம், வந்து

0: ரயில்வே துறையே வந்து ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க அந்த மாதிரி. சரி ஓகே, விவித் பாரதி தமிழகம் சொல்லுங்க சார். 11 PM to 5 AM. பேர் சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் வானகிரன்பட்டினம்.
0: சரிங்க சார், பதில் சொல்லுங்க சார். நீங்க பதில் சொல்லலாம்.
1: அதாவது குறிப்பிட்ட டைம் தான் நம்ம செய்யணும் மேடம். ஏன்னா மத்தவங்க செய்யறதுக்கு நம்ம இட வழிவிடணும்
0: வழிவிடணும் அதாவது நம்மளுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுவீங்களா? சரி ஓகேங்க சார், நம்ம என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க
0: சார், என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
1: ஓகே.
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இரவு 11 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் அங்கே வந்து உங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்படும். நீங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும்னா இந்த அதுக்கு தகுந்த நேரத்துக்குள்ளே தான் நம்ம பண்ணிக்கலாம். 11 PM முன்னாடி வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் 5 AM அப்புறமா வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், ஏன்னா வந்து அந்த நேரத்தில் நம்மளும் தூங்கிடுவோம், அந்த பொருட்களை தொலைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் எந்த மாதிரியான நம்மளோட செக்கிங் இருக்கவே இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்ஸுமே, எல்லா ஃப்ளக் பாயிண்ட்ஸுமே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 11 PM அப்புறமா 5 AM வரைக்கும் ஒன்றுமே உங்களுக்கு பவர் சப்ளை இருக்காது. அப்போ நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஒரு கண்டிஷன். இது வந்து அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கரண்ட்டால் வரக்கூடிய பாதிப்பெல்லாம் கூட தவிர்க்கிறதுக்காக இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டு சார்ஜ் போட்டு தூங்கிட்டே தான் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படியும் இருக்கலாம். நம்மளோட பொருட்களையும் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும்னு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய நிபந்தனையாக வச்சுருக்காங்க ரயிலில். இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதுக்குட்பட்ட நேரத்துக்குள்ளே யாரும் நான் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம டைம் விடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இருக்கிற பாயிண்ட் இருந்தால் தானே, நம்ம சார்ஜிங் பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம பண்ண போகிறோம். இல்லைனா அடுத்தவங்க பண்ணிட்டு விடும்போது தான் எடுக்க முடியும். நேரம் 10:12, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை. அந்த வகையில் நம்ம இணைந்திருப்பது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். எந்த படத்தையும் கேட்க போகிறோம், வைதேகி காத்திருந்தால் என்ற படத்தின் தான் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. இளையராஜா இசையமைத்து உமா ரமணன் உடன் பாடி உள்ள பாடல்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேந்தமங்கலம் சங்கர், அதுக்கப்புறம் மோகன் ராஜ் இவங்களாம் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாடி நிகழ்ச்சியிலே அவங்க பதிவிட்டிருக்காங்க. இப்போ வந்து அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, மேலப்பீடு தயலன், நடராஜன் சுப்பையா, கமலா வரதன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், ஏழு கிணறு தேவா, சுளி ரீஜா மனோகர், நடராஜன் சுப்பையா, வித்யா ரவிசங்கர், அப்புறம் ரவி எட்டயபுரம், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து என் கேள்விக்கு என்ன பதிலில் கேட்டுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவருமே அதே மாதிரி தான். இப்போ ஹரிஹரன் ஏ அப்படின்றவர், ஏ ஹரிஹரன், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நம்ம கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. சார்ஜ் செய்வதற்கு 11 மணி முதல் 5 மணி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட அந்த 6 மணி நேரம் அது ரயிலில் இருக்கிற எந்த ஒரு சார்ஜிங் போர்ட்லையும் வந்து இந்த பிளக் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு மின்சாரம் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து நடராஜன் சுப்பையா அவருமே வந்து போட்டிருக்காங்க, சார்ஜ் போடக்கூடாதுன்னு. ஏன் போடக்கூடாதுன்னா அங்கே ஒர்க் ஆகாது. அதான் பகல் பொழுது வணக்கம், கேள்விக்கு என்ன பதில், அறிவார்ந்த தகவல் மகிழ்ச்சி, பண்பலை அளிப்பது நிகழ்ச்சி, நேயர்கள் பதில் அளிப்பது வளர்ச்சி, தொகுப்பில் தெரிவது மலர்ச்சி, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி விக்னேஷ் ஹோசூர்லேருந்து, ரயில்வே ப்ரொஹிபிட்ஸ் சார்ஜிங் ஆஃப் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப் பிட்வீன் 11 PM டு 5 AM டு ப்ரிவெண்ட் த ஃபயர் ஹசார்ட்ஸ் ஓவர் ஹீட்டிங் டிவைஸ், அந்த மாதிரி சொல்லி அவரும் வந்து பதில் அளிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு சார்ஜிங் பாயிண்ட்ல, அந்த பிளக் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் கெட்டில், அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் நம்ம வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏ ஹரிஹரன் அவர் பதிவிட்டிருக்காரு. ஹெவி அப்ளையன்சஸ் எல்லாம் அந்த ஒரு சார்ஜிங் பாயிண்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் அவங்களுமே வந்து அப்படி தொடக்கியிருக்காங்க, 11 மணி இரவு 11 மணிலிருந்து காலை 5 மணி வரை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னா அது ஒர்க் ஆகாது, சார்ஜ் பண்ண முடியாது, அதுதான் அதோடைய நிபந்தனை. சுந்தர பெருமாள் கோயில் அங்கேருந்து கலை துரைராஜன் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அவரும் வந்து அதே தான், 11 மணிலேருந்து நம்ம சார்ஜிங் மின்சாரம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவரும் பதில வந்து பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அந்த முயற்சி பண்ணவங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒழித்துக் கொண்டிருக்கும் மேகம் சம்மந்தப்பட்ட

0: நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகம் மட்டும் இல்லை, இப்போ மழை கூட வரப்போகுது, அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அதே மாதிரி மேலப்பெடுதியாளன் அவருமே வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. வைதிக காத்திருந்தால் திரைப்பட பாடல், மேகம் கருக்கையிலே பாடல் எங்களை உல்லாசமாக ஆற்றில் ஊர்வலமாக அழைத்து சென்றது. விபுத் பாரதி வானொலி குழுவினர் மற்றும் சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகர், கமலா வரதன் அவங்களுமே வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மனித நேயம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கு, அதையும் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய பதிவுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

0: நேரம் 10:20. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, 2024-2025 சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழ் திரைப்பட நடிகர் ஒருவருக்கு கூட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு, அவர் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 2024-2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் திரைப்பட நடிகர் ஒருவருக்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு, அவர் பெயர் என்ன, அவர் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். விவித் பாரதி தமிழ் ஃபேம். ஆமா, அவங்க சொல்லல, நம்மளே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, பாட்டுலாம் கேட்டீங்க இல்லையா, ஹாப்பி சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு சமீபத்துல. தமிழ் திரைப்பட நடிகர் ஒருவருக்கும் இதுல விருது அறிவிக்கப்பட்டிருக்கு, அவர் பெயர் என்ன, அவர் யாருன்னு
1: கேட்டிருக்கேன்.
0: சரி ஓகே, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
2: வணக்கம்.
0: உங்க பேர் சார்?
2: வணக்கம். கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க சார்.
2: புதிய வார்ப்புகள் புகழ் வாகை சந்திரசேகர் என்பது சரியான விடையாக இருக்கும்.
0: ஆமா ஆமா, வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு தான் சரியான பதில் தான். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்றது கரெக்டு. இவருக்கு வந்து அதில் நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா, அதில் எந்த துறை, அந்த நாடக அகாடமி விருதுகள் எந்த துறையில் இவருக்கு குறிப்பிடத்தக்கதாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து விவித் பாரதி தமிழ் ஃபேம். ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார். 2024-2025 சங்கீத ஆன்சர் கூட சொல்லிட்டாங்க, வாகை சந்திரசேகர். அவருக்கு என்ன ஒரு துறையில, எந்த இது கீழே அவருக்கு வந்து அழைச்சிருக்காங்க விருதுன்றதான் கேள்வி. சரி ஓகேங்க சார், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: மேம், இவருக்கு வந்து இந்த நடிப்பு துறை இருக்கு இல்லையா மேம்,
0: ஆமா
3: அதுக்குதான் மேம் கொடுத்திருக்காங்க.
0: நடிப்பு துறை அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் கூட குறிப்பிட சொல்லணும். சரி தெரிஞ்சுக்கலாம், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
4: வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
4: பட்டாளம் அப்துல் ஜலீல் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
4: வாகை சந்திரசேகர்.
0: ஆமாங்க சார்.
4: ஓகே, நன்றி.
0: ஆ ஓகேங்க சார். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
4: ஹலோ
0: சொல்லுங்க. உங்க பேர்?
4: கும்பகோணத்துல இருந்து பிஎம் சரவணன் இன்டர்நேஷனல் இருந்து பேசுறேன் மேடம்.
0: சார், சரவணனே திருப்பி வந்திருக்கீங்களா?
4: இல்ல சார்.
0: ஆ ஓகே, ஆ சொல்லுங்க.
4: நான் இப்பதான் வந்திருக்கேன் காலையில இருந்து.
0: சரிங்க சார், சரி ஓகே சொல்லுங்க.
4: சந்திரசேகர், வாகை சந்திரசேகர்.
0: வாகை சந்திரசேகர், ஆ சரியான வித பதில் தான். அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட துறையிலையும் கொடுத்துருக்காங்க. சரி, யாராவது சொல்றாங்களா இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க மேடம்.

0: நாடக நடிகர்களுக்கான விருது.
1: ஆமா, நாடகத்துறை அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கதா அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதுல நடிச்சது அந்த மாதிரியான நடிப்பை வழங்கினதுக்காக அவருக்கு அந்த விருது கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி மேடம்.
0: நன்றிங்க மேடம்.
1: தமிழ் திரைப்பட நடிகர் பார்த்தீங்கன்னாக்கா வாகை சந்திரசேகர். அவர் வந்து சிறந்த நடிப்பினை வழங்கினது, அதாவது நாடகத்துறையில் சிறந்த ஒரு நடிப்பினை வழங்கினது குறிப்பிட்டு வாழ்நாள் விருது அப்படின்றத அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த சங்கீத நாடக அகாடமி விருது நம்மளுடைய நடிகர் ஒருவருக்கு கிடைச்சது யாருன்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் ஆகியவற்றுக்கெல்லாம் வந்து வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த சங்கீத நாடக அகாடமி விருது. சரி, நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒளிபரப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்குள் ஒருவன் படத்திலேருந்து நம்ம கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், வைரமுத்து எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம கேட்டிருந்த அடுத்த கேள்விக்கான பதிலை கூட பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. தஞ்சை தேனே பிரகாஷ் குமார் குமரன் அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, வீரராகவன் மாதவரம் அங்கேயிருந்து அவருமே பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாடகக்கலை அதுவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம எந்த துறையும் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்காக கமலாவரதன், பாபு முள்ளக்காடு, பத்மா சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்து பதிலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும், அப்புறம் வந்து கமலாவரதன் சங்கீத நாடக விருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வாகை சந்திரசேகர் அப்படின்றதையும் அவங்க திருப்பியும் வந்து பதிவிட்டிருக்காங்க. கூடவே வந்து மேடவாக்கம் மணிமாலா அவங்களுமே வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. தேவராஜ் அவர் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படி பங்கேற்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அரக்கோணம் அங்கேருந்து உப்புக்குளம்ன்றது தேவராஜ். வாகை சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பதிவிட்டிருக்காங்க, ஆனால் அவங்க துறை மட்டும் தப்பாக போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயலர், அதாவது இலக்கியம் அப்படி கிடையாது, நாடகத்துறை தான் அவங்களுக்கான அந்த விருது கிடைச்சிது. அதே மாதிரி மேகம் கொட்டட்டும் பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரலில் ஒழித்த பாடல், அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா, ஹரிராம் அவருமே வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி அருமையான தகவல்கள், சாமானிய மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல தகவல்கள்லாம் வந்து சிந்தனைகள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சிந்தனைகள் தொடரட்டும் சொல்லி வாழ்த்திருக்காங்க. இனிய காலை வணக்கம்னு அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். தேனியிலேருந்து ஹரிராம், நடராஜன் சுப்பையா, இன்னிசை மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நம்மளுமே நன்றி சொல்லிக்கலாம். கமலாவரதன் அவங்களும் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லி இணைந்திருக்காங்க. நேரம் 10:34:30.

0: அதாவது தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 100.106, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எது அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள மிக குறைவான நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, அது வந்து ஒரு எண் இருக்கும், அது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எங்கெந்த எது இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பெயர்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சார், கேள்வி கவனிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை எது?
1: NH 48
0: நினைக்கிறீங்க. சரி, வேற யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்? வாழ்த்துக்கள், நன்றி. சோ இது வந்து எந்த இடத்துல தொடங்கி எங்க முடிவடைகிறது அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: எம்எல் மாவட்டம் சார். 785 மதுரையிலிருந்து நத்தம் வழி.
0: நத்தம் வழியா எங்க முடிவடையுது? நீங்க சொன்னதுல எல்லாம் கரெக்ட் தான்.
3: மதுரையிலிருந்து நத்தம் வழியா போகுது, எங்க முடிவு
0: தெரியுது. ஓகே, ஆனா நீங்க சொன்ன அந்த எண் கரெக்ட், மதுரையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது கரெக்ட். வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, உங்க பெயர் சார்? 785. வாழ்த்துக்கள், நன்றி. நானே சொல்லலாம் நினைச்சேன், இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எடுத்தேன். உங்க பேர் சொல்லுங்க சார். கட் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் மகிழ்ச்சியா தான் இருக்கு, நேயர்களோட பதில கேட்கும் போது தான் அந்த ஃபுல் மகிழ்ச்சியா நமக்கு வருது. ஸோ வித்யா ரவிசங்கர், வீரதுரை இவங்களாமும் வந்து கரெக்டாக இங்கே பதிவிட்டிருக்காங்க. அதாவது நத்தம் வழியாக தூரங்குறிச்சியில் முடிவடையுது, அதான் கரெக்டாக இருக்கும். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூளை ரீஜா மனோகர், அதுக்கப்புறம் அவரும் பதிவிட்டிருக்காங்க. வீர ராகவன், அவங்களுமே வந்து குறைந்த தேசிய நெடுஞ்சாலை குறியீட்டு என்ன கொடுத்துருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம், எல்லோருக்குமே வந்து வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கிறோம். எனக்குள் ஒருவன் பாடல், ஓகே, மேகம் கொட்டட்டும் திரைப்பட பாடலால் அவங்க இல்லமே வந்து குளிர்ந்தது. நம்மளுக்கு அப்பப்போ மழை வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சு திரைப்பட பாடல்களால. சரி, நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க.
4: நூற்று 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
5: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
4: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: முட்டாள் புதுகார் வெள்ள வாய்ப்பு, வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டா, இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
3: நிறுத்த முட்டாளே.
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.

0: நேரம் 10:41:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியல். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, ஒலி மரபு சொல் நீங்க சொல்லணும். உதாரணமா அப்படி என்னன்னா, குயில் என்ன பண்ணும், கூவும், அதான் அதனுடைய ஒலி மரபு சொல். அந்த மாதிரி புறாவின் ஒலி மரபு சொல் என்ன அப்படின்றது கேள்வி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: வணக்கம். கோபுரத்தனம் மேடம்,
0: உங்க பெயர் சார்?
1: கோபுரத்தனம்.
0: கோபுரத்தனம் சார், சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க மேடம், என்ன கேள்வி மேடம்?
0: ஒலி மரபு சொல்லை நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். ஒலி மரபு சொல்னா இப்ப குயில் கூவும் அப்படின்றது, அந்த கூவுங்கிறது அதோடைய ஒலி மரபு சொல், அதோடைய அந்த பேசுற மாதிரி, ஓகேங்களா? அதுக்கு புறா என்ன மாதிரி பண்ணும்? ஆமா, குயில் கூவும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புறா என்ன பண்ணும் நீங்க சொல்லணும். சரி, யாரா சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம்.
0: உங்க பெயர் சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க சார்.
2: மேடம் கேள்வி சொல்லுங்க மேடம்.
0: புறாவின் ஒலி மரபு சொல் என்ன?
2: புறாவின்
0: ஒலி மரபு சொல், அதாவது குயிலோட ஒலி மரபு சொல் வந்து கூவும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புறாவின்,
2: புறாவின் ஒலி மரபு. சைகை ஏதாவது உண்டா மேடம்?
0: புரியல, என்ன சொல்றீங்க சார்?
2: சைகை
0: சொல்றீங்களா?
2: ஆமா மேடம்.
0: இல்ல இல்ல, அதோட சவுண்ட் தான் கேக்குறாங்க, ஓகேங்களா? நன்றி.
2: ஓகே, தெரிஞ்சிக்கலாம் மேடம்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: ஹலோ.
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், அன்புராணி வண்ணாரத்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: புறா தானே மேடம் கேட்டீங்க?
0: ஆமா ஆமா,
3: அது வந்து குணுகும்னு போட்டிருக்கு.
0: ஆமா, குணுகும் குணுகும் தான் சரியான பதில் தான். வாழ்த்துக்கள்.
3: ஒரு மாதிரி குக்கு குக்குன்னு வரும் அங்கே வீட்டு.
0: ஆமா, குடக்கு குழக்கு குழக்கு அப்படின்னு செய்யுங்களா, அது வந்து குணுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நன்றி.
3: ஓகே,
0: புறாவுடைய ஒலி மரபு சொல் வந்து குணுகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து கூகை, அதாவது நம்ம சொல்லக்கூடிய அது கூகையுடைய ஒலி மரபு சொல் என்ன? இதற்கான பதிலோட நேர்களா வருவாங்க, நம்மளும் காத்துட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம், ஹலோ. உங்க பெயர்?
4: மேடம், நான் திருவான்வேரி மீரா.
0: சொல்லுங்கம்மா.
4: நீங்க வந்து மயில் கேட்பீங்க நினைச்சேன்னு நான் நம்பர் போட்டேன். மயில் அகவும்.
0: மயில் அகவும், ஓகே. நீங்க சொல்றது நாங்க கேட்டுக்கிறோம், ஓகேங்களா? மயிலுடைய ஒலிமரபு சொல் அகவும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றிமா.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

தமிழ் சொல்லிடலாம். கூகையுடைய ஒலிமரபு சொல் வந்து குளரும் அப்படின்னு சொல்றாங்க. குளரும் அப்படிங்கறது வந்து கூகையினுடைய ஒலிமரபு சொல். நாம் அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் புன்னகை மன்னன் என்ற படத்தின் தான் பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் சித்ராவோட குரல்ல ஒலிக்கிறதா இருக்கு. பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம கிட்ட அந்த கேள்விக்கலாம். ஞானாம்பிகா ரஞ்சன், தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், கமலா வரதன், அதுக்கப்புறம் ஏ ஹரிஹரன் அவங்களாம் வந்து கரெக்டாக பதிவிட்டிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேகம் கொட்டட்டும் கோடைக்காலம் முடிகிற ஒரு தருவாயில் இந்த பாடல் போனஸாக இருக்குது இன்றைக்கி வந்த பாடல்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலோபாளையம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்காங்க. நன்றினும் சொல்லலாம் நம்மளுமே. பூலோபாளையம் ஆனந்தமுருகன் அவங்களும் வந்து நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லியிருக்காங்க. மழை பாடல்கள் அருமைன்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் ஹோசூர்லேருந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் தூரங்குறிச்சி, மதுரை டு தூரங்குறிச்சின்றது கரெக்டு, ஆனால் அந்த என்ஹெச் அது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அதை பற்றி தான்.

செந்தில்நாதன் கோவிந்த சுவாமி அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சிறப்பாக அமைந்திட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மேகமாக இருக்கும் பாடல்கள், மழை பாடல்கள் தந்துட்டுருக்கீங்க, ஆனால் இன்னும் மழை கொட்டலையேன்றாங்க. நம்ம போட்டதும் மழை கொட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ்லாம் அப்பப்போ இந்த மாதிரி தான் கொட்டுது. ஒரு குழுமையை நம்ம இப்போவே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த பாடல்கள். அவரும் வீரதுரை அவர் வந்து சரியான ஒரு பதிலை தான் பார்த்துட்ருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. குணுகுமம் அப்படின்ற பதிலை தான் வீரதுரை அவர் பதிவிட்டிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பத்மா சவுந்தரராஜனுடைய கிளாப்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். மாலினிதேவி அருணாச்சலம், பிரமிளா தமிழ்செல்வன் குணுகும் அப்படின்ற பதிலை சொல்லியிருக்காங்க. புறா உடைய அந்த சத்தம், ஒலிமரபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை தேனே பிரகாஷ்குமரனும் சரியாக சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், அதே மாதிரி கூகை அது வந்து குளரும் அப்படின்னு பிரமிளா தமிழ்செல்வன் பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. கமலா வரதன் அவங்களுமே வந்து குணுகும் அப்படின்றது தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பூலோபாளையம் ஆனந்த முருகன், அப்புறம் வந்து வீரதுரை, முள்ளக்காடு பாபு.

சுளேரிஜா மனோகர், அதே மாதிரி கூகை அது வந்து குளரும் அப்படின்னு பிரமிளா தமிழ் செல்வன் பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. கமலா வரதன் அவங்களுமே வந்து குணுகும் அப்படின்றது தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பாளையம் ஆனந்த முருகன், அப்புறம் வந்து வீரதுரை, முள்ளக்காடு பாபு, அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா, புத்தகமிலிருந்து கமலாவரதன், எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே வந்து பதில் பதிவிட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள். பட்டாளம் அப்துல் ஜலீல், பூலோபாளையம் ஆனந்த முருகன், காந்திமதி அப்படின்றவங்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வான்மேகம் பாட்டு சூப்பர், ஒலிமரபு சொல், புதிய தகவல், சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அன்புராணி போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த பதிவுக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. பெரும்பாக்கம் வடஜா சுந்தர் அவங்களும் வந்து பாடல்கள் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையாவும் புன்னகமன்னன் திரைப்பட பாடல் கேஸ் சித்ரா அவங்களோட குரல்ல ஒலித்தது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. கிளாப் எல்லாம் போட்டு எக்ஸலன்ட் சொல்லியிருக்காங்க. புன்னகை மன்னன் திரைப்பட பாடலை நீண்ட நாள் கழித்து கேட்டதுல தனி ஆனந்தம்னு சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வான்மேகம் பூப்பூவாய் தூவும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே வந்து மயில், ஆந்தை, யானை இதெல்லாம் இதுக்கான ஒலிமரபெல்லாம் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நேரம் 10:54:30. பாரதி தமிழகம் 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கியும் வந்துட்டோம். இப்ப நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் நம்ம கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுமே ரொம்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதற்கான பதில்களை நேயர்கள்லாம் தேடி எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இந்த சின்சியாரிட்டி நம்மளை ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்குது. ஸோ நல்ல பல தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமையான பாடல்களோடு நம்ம பயணித்தோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல், மதுமலர் என்ற படத்துலேருந்து அந்த பாடல் ஒலிக்கதாக இருக்குது. கேஜேஎஸ் தாஸ், உமா ரமணன் அவங்களோட குரல்களில் ஒலிக்கக்கூடியது. கங்கை அமரன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசையும் கங்கை அமரன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

சொற்களின் வீரியம், இசையோடு பாடும் பாடல்களின் பாடகருடைய குரல், அவர்களுடைய சாரீரம், இதெல்லாம் இணையக்கூடிய பாடல். அதை நம் கேட்டு ரசிக்கக்கூடிய தருணம் இது. என்றும் இனியவை, என்றென்றும் நம் இதயம் தொட்ட பாடல்களை நாம் கேட்கலாம். பாடல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனாக அணிவகுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடல் புதிய பறவை என்ற படத்தின் தான் பாடல் ஒலிக்க போகிறது. பி சுசிலா அவங்களோட குரல்ல நம்ம கேட்க போறோம் அந்த பாடலை. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: தெய்வத்தா என்ற படத்தில் என்ன பாடல் ஒலிக்க கேட்டோம்னா, டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலித்த பாடல் வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. காற்றில் கலந்த ஸ்வரங்கள், அவற்றை கேட்டாலே காலம் கூட உறைந்துவிட்ட ஒரு உணர்வு ஏற்படும் நமக்கு. ஏனப்படி அப்பாடல்கள் நம் வாழ்வில் வந்து போன காலத்திற்கே நம்மை கூட்டி சென்றதனால் அப்படி ஒரு உணர்வு. பாடல்களில் அவங்க பயன்படுத்தின சொற்களுடைய வீரியம், இசையோடு பாடகர்களுடைய சாரீரம் எல்லாமே இணைந்து அந்த பாடல்கள் நம் இதயம் தொட்டதாக என்றென்றும் விளங்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட பாடல்களை தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நமது என்றும் இனியவை நிகழ்ச்சியில். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நம்ம இணைந்திருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில். தொடர்ந்து நிகழ்ச்சியில பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A premium heritage group of institutes.
2: PM ஜெய்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:11 11:11. என்றும் இணை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் கடமை என்ற படத்தில் தான் நம்ம கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
2: நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி.

என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. தந்தியை மீட்டும் கைகளால தழுவிக் கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

அடிபட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை எல்லாது இன்னொரு கன்னி உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். காதலிக்க நேரமில்லை என்ற படத்தை இருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதியிருந்தது பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேரம் 11:20 5 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இனிமே நிகழ்ச்சியை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தால் அழியாத நம் மனம் தொட்ட பாடல்கள் இசை உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து

விபத் பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் சுளிரீஜா, மனோகர், நடராஜன், சுப்பையா இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாம் பாராட்டியிருக்காங்க. என்றுமே இனிமேல் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளையும் வாழ்த்தி வரவேற்று அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சுளே ரீஜா மனோகர், பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாடல் அருமை, ஆரம்பமே வந்து ரொம்ப நிகழ்ச்சியை மனமார்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஞானாம்பிகா, ரஞ்சன், மேலப்பேடு தயாளன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பெரும்பாக்கம் வடஜா சுந்தர் அவங்களும் இன்றையும் இனிவே நிகழ்ச்சியில் பார்த்த ஞாபகம் இல்லையோ இரண்டாம் பாடல் ஒரு பெண்ணை பார்த்த பாடல் கோர்வையாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இளங்கோ அவர் வந்து காஞ்சிபுரம் அங்கேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, ஒரு பெண்ணை பார்த்த பாடல் சூப்பர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சரவணர் ராமலிங்கம் அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா இனிய முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு அவர் நிகழ்ச்சியில் யார் யாரோடலாம் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தாரோட பேரையும் அவங்க எழுதியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே வந்து ஒரு பெண்ணை பார்த்து பாடலை வாழ்த்திருக்காங்க. ஏழுக்கிணர் தேவா அவரும் வந்து நில்லடி நில்லடி சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி அந்த பாடல் ரொம்ப வெகு நாட்களுக்கு பிறகு கேட்டது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கேட்க இன்பம் இல்லையா, பண்பலை பாடல்கள் மகிழ்வலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கவிதையை ஆரம்பிச்சிருக்காரு. வீரராகவன், ஆரம்பம் அசத்தல் அருமை, அடுத்த கீதம் செவிகள் வளமை, பழமை ராகங்கள் குழுமை, பரவசம் தருவது வானொலி பெருமை. நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க.

என்னும் இனிமே நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடல்கள் புதிய பறவை திரைப்பட பாடலில் வந்து பார்த்த ஞாபகமும் இல்லையோ குடும்பத்தோடு கேட்டு ரசித்தோம் சூளைரிஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. என் கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அவருமே வெள்ளிக்கிழமை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைந்து எல்லா பாடலையும் வரிசைப்படுத்தி இனிமேன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே வந்து நிகழ்ச்சியை நிறுத்ததுக்கான பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அப்பு அப்படின்றவர் அயனாவரத்திலிருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்ததை தான் சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவு பார்த்தேன், நிலவு இல்லை எப்படி இருக்கும், பகல் நேரமாயிட்டே பிறகுதான் புரிந்தது, அந்த பாடல் வந்து என்றும் இணையவே நிகழ்ச்சியில் வருது அப்படின்ற மாதிரி அவர் போட முயற்சி செஞ்சிருக்காள் போனதுக்கு பாடல் என்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பாடலாக இருக்கும்போது நம்ம வெளியில் போய் தேடக்கூடாது இல்லையா, பாட்டை கேட்டுதான் நம்ம ரசிக்கணும் அப்படின்றத நமக்காக சொல்ல வந்திருக்காரு. என்றும் இணையவில் பாடல்கள் ருசிக்க இல்லை, ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ருசித்துக்கொண்டே ரசித்துக்கொண்டே இருக்கிறார் போல இருக்கு பாடல்களை எல்லாம். அல்லிநகரம் மகாதேவன் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றும் இணைவே நிகழ்ச்சியில் நம்ம சேர்ந்திருக்கோம், அனுபவம் புதுமை பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அவருமே நிகழ்ச்சி பாடல்கள் அருமைன்னு தான் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி ராசா மகன் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்து நல்ல கிளாப்ஸ்லாம் கொடுத்து நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து. இது போன்ற பாடல்கள் வரலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாராம் அவரோட மனதுக்கு. நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன பாடல் மூலம் அமுதை பருகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூளைரிஜா மனோகர். என்றும் இனியவையாக அன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இனிமையா இருக்கக்கூடிய என்றென்றும் இனியவையாக ஒலிக்கும் பாடல்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க ஹரிராம். அப்புறம் நாணத்தாலே நில்லடி, அப்புறம் நில்லடி சீமாட்டி, அரிய அருமை இனிமை நிறைந்த என்றும் இனிய பாடல்கள் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். தங்கம் சரவணன் அப்படின்றவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. வேதாவோட இசையில் வந்த அந்த நாணத்தாலே கண்ணம் இன்னமின பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அரசடி குப்பம் அப்படின்ற இடத்துலேருந்து அந்த சரவணன் பதிவிட்டிருக்காரு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து என்றும் இனிமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், கார்த்திக் சே அப்படின்றவரும் வந்து யதேஷ் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. பாடல்கள்லாம் அருமைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கோவனூர் அப்படின்ற இடத்துலேருந்து

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: நேரம் 11:30.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்ற மனைவி நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம். 500,000 என்ற படத்திலிருந்து பாடலை டி எம் சௌந்தரராஜன் குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு உடைய இசையில நமக்காக ஒலிக்கிறது.

0: எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு தூண்டுகோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் கவிஞராக மாறுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அவளுடைய முகம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒலித்த அந்த பாடல் நம்மளுடைய மனதை ரொம்பவே குளிர செய்தது. இன்னுமினேஷுடைய அடுத்த பாடல் அஞ்சல் பெட்டி 520 என்ற படத்திலேயும் தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். பாடல் வாலி எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை கோவர்தனம்.
1: பத்து படினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவனம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து இன்னைக்கு பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. நம்மளுடைய என்றும் இனிமை நிகழ்ச்சியில் இந்த எல்லா பாடலுமே செவிகளுக்கு மட்டும் இல்லை மனதுக்குமே இனிமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை பார்த்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாளம் அப்துல் ஜலீல் என்ன சொல்ல வராதுல அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. தங்கம் சரவணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வேதா அவர்களுடைய இசையில் நானத்தாலே கண்ணம் மின்ன மின்ன பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் ஒரு பெண்ணை பார்த்த பாடல் தான் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நிகழ்ச்சி அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. கார்த்திக் அப்படின்றவரும் பத்மா சௌந்தரராஜன் ஒரு கிளாப்ஸ் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவங்களும் வந்து பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விபத் பாரதியை வாழ்த்திருக்காங்க. தாயார் குளம் காஞ்சிபுரம் தாயார் குளம் தெருவிலேருந்து நில்லடி நில்லடி சீமாட்டி பாடலை பத்தி புகழ்ந்திருக்காரு பட்டாளம் அப்துல் ஜலீல். அப்புறம் வந்து சென்னியப்பன் அவருமே வந்து கவுந்தம்பாடியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சுண்ணாம்புக்குளம் அங்கிருந்து செந்தில் குமரன் அவர் வந்து என்றும் இணைவே பழமையின் இனிமையான பாடல்கள் அனைத்தும் சூப்பர் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளரும் பாராட்டியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம் எஸ் சுசனாதன் அமைத்த மெட்டுக்கள் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தன் பாடலை உருவாக்கினார். நிலவையும் மலரையும் பெண்ணின் அழகையோடு ஒப்பிட்டு எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி மெட்டுக்கள் வந்து கச்சிதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அந்த பாடலை. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருமே வந்து நானத்தாலே கண்ணம் என்ன என்ன பாடலை நான் கேட்டு அவரும் வந்து நானித்தான் போய்விட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் போட்டிருக்காங்க. அப்புறம் மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே வந்து காவிய கானங்கள் கேட்க ஆனந்தம் சொல்லியிருக்காங்க. பாஷா அப்படின்றவர் வந்து பாடல் சூப்பர்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. விழுப்புரம் அவருமே வந்து நான் பாடிய முதல் பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்ட மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் அவர் வந்து அன்பான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இப்பதான் இணைஞ்சிருக்கார் போல இருக்கு. இதுவரை ஒழித்த பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம் இன்னமும் மகிழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம்.

0: ராஜேஸ்வரி. அஞ்சல் பெட்டி 5-2-0 பாடல் நல்ல ஒரு மெலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீரா வெங்கட்ராமன். 10-16 அந்த பாடல் வந்து கவிஞருடைய இன்ப வரிகளை கேட்டு மனம் குளிர்ந்தேன் சொல்லி வாழ்த்திருக்காங்க சூளை ரீஜா மனோகர். நேரம் 11:40. நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இணையவே நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூடவே சேர்ந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தெய்வமகன் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்கு நம்ம கேட்க போறோம். பி சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பன்னெண்டாண்டு காலமாக எத்தனை எத்தனையோ தடவை என்னென்னவோ வார்த்தைகளில் போட்டு நம்ம சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாடல்கள் ஒரு சில நொடிகளிலேயே சொல்லிவிடுகிறது. அப்படி அற்புதமான பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் என்றும் இனிமே நிகழ்ச்சியில். அப்படி ஒரு பாடல் தான் இப்பொழுது ஒலித்தது. பி சுசீலா ஜமுனா ராணி குரல்களில் நம்ம கேட்டோம். வி குமாரோட இசையில ஒலித்தது அந்த பாடல் இரு கோடுகள் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்டு ரசித்தோம். நேரம் 11:54:30. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல்ன்றது நிறைவு பாடல்னே சொல்லலாம். இந்த ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம என்றும் இணைவே நிகழ்ச்சியில நிறைவு செஞ்சுக்கலாம். அத்தனை அற்புதமான பாடல்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு ரசித்தோம். பாடல் முடிந்ததும் நம்ம வந்து நானும் கிளம்பிடுவேன் ஆர்ஜே ஹேமா. அதுக்கப்புறமா நீங்க கேட்க போறது ரெட்ரோ நேரம் தான். 12 மணிக்கு நிறைக்குடம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. வி குமார் இசையில் ஒலிக்கிறது.

சூளரிஜா மனோகர், கேம் கார்டன், என்ஜி செல்வகுமார் இவங்கெல்லாம் வந்து அந்த 10-16 அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அவங்க விளக்கியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருமே நிகழ்ச்சியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் தனித்தனியாக பதிவுகள் போடணும், இந்த பதிவுகளே படிக்கிறதுக்கு நம்மளால முடியல, இன்னும் என்ன தனித்தனியாக பதிவுகள் போடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அறிவிப்பாளர் வந்து நம்மளுக்கு வணக்கம் சொல்கிற, எனக்கு வந்து வணக்கம் சொல்கிற மாதிரி கே கே வெங்கடேஷ் அவர் வந்து உச்சிவெயில் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உச்சிவெயில் வணக்கம், கும்பகோணம் அங்கேருந்து அந்த மாதிரி ஒரு பதிவு வந்து வந்திருக்கீங்க. புஷ்பா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்மளுடைய என்று மணிவை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிடித்த பாடல் புதிய பறவை பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலைப்பேடு தாயலன், முரளிதரன், விழுப்புரம் இவங்கெல்லாமும் வந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. தொட்டுக்கொள்ளவா பாட்டை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்காரல் வேலம் அந்த படத்துலேருந்து வந்து தொட்டுக்கொள்ளவா பாடல் வந்து நெஞ்சை தொட்டுக்கொண்டது அப்படின்னு சொல்லி அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், கேம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் அவங்களே வந்து கூட்டத்தில் யார் தான் கொடுத்து வைத்தாரோ அந்த காலத்திலே வந்து ஒரு துள்ளல் பாடலாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா அப்படின்றவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பேரளம் அப்படின்ற இடத்துலேருந்து இவங்க பதிவிட்டிருக்காங்க. சூளரிஜா மனோகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டத்திலே யாரோ அந்த பாடலை வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி தான் முரளிதரன், விழுப்புரமும் கூட. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனிராஜ் அவர் வந்து டிஎம்எஸ் பி சுசிலா குரல்களில் மாட்டுக்கார வேலன் பாடல் ஆரவாரம் இல்லாமல் அழகாக ஒழித்து சென்றது. அதை தொடர்ந்து வந்த தெய்வமகன் பாடல் வந்து கூட்டத்தில் விறுவிறுப்பாக ஒழித்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சுந்தரம் பெருமாள் அப்படின்றவர் வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சியில் தொடக்க பாடல் முதலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எல்லாம் வந்து நல்லா இருக்கு, ஆட்டம் போட வைத்தது பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூடவே புரசிவாக்கம் சௌந்தரராஜன், சூளை ரீஜா மனோகர், பெரியார் நகர் ராஜேஷ், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் எல்லோருமே வந்து பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

103.3 விவித் பாரதி தமிழ் FM-ல ரிட்டோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. 1980s மற்றும் 90s வெளிவந்த பாடல்கள் தான் இந்த ரிச்சோ நேரம்ல கேட்டு ரசிக்க போறீங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்து அப்படியே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து பணக்காரன் படத்துல இருந்து வரப்போகுது. பாடலை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. பிரைசுடன் அவர்களது வரிகளுக்கு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

வெல்கம் பேக். ரிட்டர்ன் நேரம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னுமணி படத்துலேருந்து பேனலை கேட்க போகிறீங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள், இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக ரிட்டர்ன் நேரமில் பாடல் வரப்போகுது. 102.3 எஃப்எம் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, இந்த இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அப்படியே பேக் டு பேக் பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. பிவிதாஸ்

வெல்கம் பேக். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெட்ரோ நேரம்ல உங்களுக்காக 80கள் மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அழகன் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் 16, இந்த ரெண்டு படங்கள்ல இருந்து பேக் டு பேக் பாடல்கள் உங்களுக்காக. பிவித்தர்ஸ் 12:17 ஆயிட்டு இருக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

பொண்டாட்டி தேவை. ஸோ அந்த படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக வரப்போகுது. சித்ரா அண்ட் அருண்மொழி பாடியிருக்காங்க. ஸோ தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக பிவிதாஸ்.

மற்றும் சித்ரா அவர்கள் பாடிருக்காங்க.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

Ναι, έτσι. Σε, βάλε. கொடுக்கவா. ஆகாஷ்வாணி. தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க

0: சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைக்லாம் போவோம்னு
2: தெரியல,
1: ஒரு பைட்டு போட்டுருவோம். திருப்பூர் தானே? ஒரு பைட்டை போட்டுட்டு

0: பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நாம்கயில் வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத் துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
4: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
1: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஸா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உத்தம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கயில் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: ரிட்டோ நேரம்ல அடுத்ததா வந்து கேப்டன் மகள் படத்துல வந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

இருக்கிறது. ரெட்டு நேரத்தோட இறுதி பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரசம்ஹாரம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அப்படி இந்த பாடலோட நம்ம ரெட்டு நேரத்துக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டலாம். பிவிதாஸ் மக்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்க போகிறீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 0444 ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952-08-53 2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் வந்து கேட்கலாம். தயவு செய்து ஒரு வேண்டுகோள், காலையிலேருந்து ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படி இல்லைனா இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வழிவிடுங்க. ஏன்னா நான் இது ஒரு டைமும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், என்னுடைய நிகழ்ச்சியில் பேசுகிற நேயர்களே மறுபடியும் என்னுடைய நிகழ்ச்சியிலே வரீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை மாதிரி பேசணுன்ற ஆர்வம்

ஆசையும் எல்லா நேயர்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, பேசினவங்களே பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ அதனால தயவு கூர்ந்து கடந்த 7 நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை டயல் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து டேவிட் படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. பி வித் அஸ்.

0: ஒரு மணி 7 நிமிஷம் ஆயிற்றுக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடல் உங்கள் சாய்ஸ். ஸோ இதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த பாடல் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன், கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி காலையிலேருந்து ஏதேனும் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
1: திருச்செந்தூர் மாவட்டம் மாதம்பதி கிராமம், வி சுகுமார்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பஞ்சபூதம், பாடல் வந்து என் ராசாத்தி ரோசாப்பூ, இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த சாங் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள் சார்.
1: நன்றி.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஒரு மணி 13 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து சார்? சஞ்சீவ், என்ன பாடல் வேண்டும் சார்?
2: பொன்னுஞ்சல் படத்தில் ஆகாய பந்தரின பாட்டு போடுங்க.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.
2: நன்றி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 1:17 ஆயிருக்கு பாடல் உங்கள் சாய்ஸ்ல. அடுத்து நீயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் அவர்கள், என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து சங்கர் குரு திரைப்படத்தின் சின்ன சின்ன பூவே என்ற சாங் வேணும்.
1: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன். நன்றிகள் சார்.

0: 102.3 FM.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
2: கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி பேசுறேன்.
1: மீனாட்சி அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
2: படம் ஊமை குயில், பாட்டு என் தாசாத்தி நீ வாழணும்.
1: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.
2: தேங்க்யூ மேடம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
3: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
4: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற
3: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
2: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 32 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு விருப்ப பாடல் வந்து சந்திரோதயம். அதுல வந்து காஃபிக்கு போகும் சன்னியாசின்ற பாடல். அது ஒரு வரிமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னா, ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி அவளை விடவா உயர்ந்தது காஃபி அப்படின்னு
0: பாடல்
1: விரும்பி கேட்கிறேன். நன்றி.
0: ஓகே சார், நன்றி. அந்த பாடல் அவருக்காக வந்துகிட்டே இருக்கு. பிவிதாஸ்

0: புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம், பக்தியின் வடிவும் சந்நியாசம். புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்,
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம். வேண்டாம் வெறிவேஷம், சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம். வேண்டாம் வெறிவேஷம்,
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் மலரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் பிரிந்திட தகு

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட், ஃபேன், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேயர் அதான் இவங்க தான் இறுதி நேயரா இருப்பாங்க. சோ யார் அவங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஆஹா, என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. லைனில் அவங்க வந்தாங்க, லைனில் வந்துட்டு அவங்க வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓய், ஸோ அப்படியே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் இப்போ ஒரு பாடலை ப்ளே பண்ணிட்டு ஷோக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடுறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டட்டா பாபா சொல்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். பி வித் அஸ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது

0: எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சனையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 370,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
2: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசெஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. சோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான்.

0: லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு.
1: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்து கட்சி

0: பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாருதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
2: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழு துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன்னிணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் SN சுரேந்தர். விவித் பாரதி

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM.
4: 102.3 தமிழ்நாடே கேட்குது நின்னு
3: தமிழ் FM.
5: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
5: ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றும் பாடல்கள் உங்களுக்காக அரங்கேற காத்துட்டு இருக்குது. நாம இணைந்திருக்கின்றோம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய சேனல்கள் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, கேட்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 102.3 FM.

வில்லுப்பாட்டுக்காரன் அந்த படத்திற்காக நாம அந்த பாடல் கேட்டிருச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட வாய்ஸ்ல வாலியேற்றி பாடல் இளையராஜாவோட இசையில இடம்பெற்றது வில்லுப்பாட்டுக்காரன்.

0: இந்த படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் இளையராஜா ஸ்ரீனிவாஸ் பாடியது.
1: எங்க மகாராணிக்கென்ன இங்கே கோபம்,

பிரச்சல்லமான மகாராணியாக இருந்தால் இப்படித்தானே பாடல் இருக்கும். இளையராஜா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல நாம கேட்டு ரசிச்சும் தலைமுறை அப்படிங்கிற படத்திற்காக அறிவுமதி எழுதிய பாடல் இசை இளையராஜா. எண்ணற்ற பாடல்கள் நமக்காக கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இது விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:14 நிமிடம் 20 நொடியாயிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல்

0: அந்த சூப்பரான பாடல் நாம் கேட்டோம் நரசிம்மா அப்படிங்கிற படத்திற்காக. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான உற்சாகத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒளித்த குரல்கள் சங்கர் மகாதேவன், ஹரிணி பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை மணி சர்மா. இன்னொரு பாடல்கள் ஒவ்வொன்றாக நாம் கேட்டு கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். நேரம் 2:19 ஆயிட்டிருக்குது. நாம் இணைந்திருக்கின்றோம் இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A premium heritage group of institutes.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒருத்தங்களை ராணி, மகாராணி, தேவி இப்படிலாம் சொல்லும்போது நம்ம மனசெல்லாம் கண்டிப்பாக குளிரும். பாடல்களும் அதே மாதிரி அந்த சொல்லால் அமைந்திருக்கும் போது அதை கேட்பவர்களுக்கு மனசு குளிராமலாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய பாடல் கண்மணி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: இருக்கை தட்டினால் தானே ஓசை வரும். ஒரு பக்கத்து அன்பென்றாலும் அது களங்கமில்லாத அன்பாக இருந்தால் பாடல் இப்படித்தானே வரும். கண்மணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுரலதா பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. இணைந்திருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
0: அடுத்து நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் பாடல் சுமங்கலி பாடியது.

0: சுமங்கலி குழுவினருடன் பாடிய பாடலை நாம கேட்டோம். இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடலாசிரியர் யுகபாரதி. மாயாவி அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம கேட்டு ரசித்தோம். நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நாம படிச்சிடலாம். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏழைக்கிணறு தேவா, ஹேமலதா, ராஜேஷ் பெரியார் நகர் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சிறப்புடையது, தனது வாழ்த்துக்கள் அப்படின்னு தொடர்ந்து உங்களோடு இசை பயணத்தோடு நான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது பிலால் அயனாவரம், எல்லா பாடல்களும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாரி வள்ளல் அப்படிங்கிற நேயர், அமிர்தராயன் கோட்டை அரியலூர் மாவட்டம்லேருந்து, நிகழ்ச்சிகள் மிக மிக அருமை, வாழ்த்துக்கள் வணங்குகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முகமது மியான் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது அவங்களும் நிகழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்குளம்லேருந்து செந்தில் குமரன், எங்கள் ஸ்டைல் ஆரம்பமே அழகான பாடல், தொடரும் பாடல்களை ரசித்தபடி நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கின்றேன், பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன், எங்கள் ஸ்டைலில் இனிமை கண்டேன், ஏற்றம் தரும் கலைவாணி அழகை கேட்டேன், பண்பலையில் உலாவரும் பாடல்கள் பரவசம் அடைய உணர்ந்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து பேரளம்லேருந்து வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி மிகவும் சூப்பராக இருக்கின்றது, நிகழ்ச்சியை நான் ரசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி செந்தில் கண்ணன் அப்படிங்கிற நேயர் பேரளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ், காட்டுப்பாக்கம் அழகிய பதாகையோடு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, பாடல்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம். முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து மதிய வணக்கம், மகிழ்வான வணக்கம், கலைவாணி பாடல் இனிமே ஆர்ஜேவங்களுக்கு விபார்த்திக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணைப்புறம்லேருந்து மணிகண்டன் அப்படிங்கிற நேயர் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹைடா மஹி அவங்க வந்து பொன்னமராவதி புதுப்பட்டியிலேருந்து அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. கலீல் அகமது, பொன்னேரி கலீல் அகமது வந்து, நீங்கள் வந்தாலே பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதனால் இன்றைக்கி 8 மணி வரைக்கும் என் காதை தீட்டி உட்காந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வானொலி அருகிலேயே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மிக்க நன்றி. பாடல்கள் உங்களுக்காக வளம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த சேனல் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் எஃப்எம். இந்த அலைவரிசையிலெல்லாம் நாம் வந்து பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்கள் உங்களுக்காக, உங்களோட இசை பயணமாக விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சிகள்.

0: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
1: எம்புட்டு இருக்குது மேல அத காட்ட போற
0: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம். இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: எகல் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருமையான பாடல்கள்.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்

0: அன்பின் பரிமாற்றம் எப்படியெல்லாம் இருக்குல்ல, அழகாக இனிமையான பாடல்களாக அரங்கேற கேட்டுட்டு இருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நாம கேட்ட பாடல் ஐயா படத்திற்காக கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாவிஜய் எழுதிய பாடலுக்கு இசை பரத்வாஜ்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
1: ஆகஸ்ட் 18
3: இது 102.3. இங்க எல்லாமே வேற லெவல் ஃபன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சுக்விந்தர் சிங் கார்த்திக் பாடியது. கங்கைமரன் எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். உதயா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டும் எத்தனையோ சொற்கள் அந்த ராணி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கெஞ்சல் கொஞ்சல் அனுபவம் சுமை அப்படி எத்தனை இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சொல் கேட்கும்போது நமக்கு மனசெல்லாம் மகிழ்ச்சியாகத்தானே செய்கின்றது. நாம் இணைந்திருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த பாட்டும் ராணி தான், ஆனால் யாரை கொண்டாடுகின்றார்கள் அப்படிங்கிறது பாடல் கேட்கும்போது புரியும். ஹரிஹரன் பாடியது, பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை பரத்வாஜ்.

0: கேட்ட அந்த பாடல் பிரியசக்கி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். ராணி அப்படின்னாலே பெண்கள் மனசெல்லாம் கண்டிப்பாக குளுத்துறோம். ஏன்னா நாங்கள் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ராணிமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். அது போல இன்றைய பாடல்களும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஹரிஹரன் குரலில் ஒலித்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம் பிரியசக்கி அப்படிங்கிற படத்திற்காக.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்ல பெருமாள் நிகழ்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள், கடம்போடு வாழ்வு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நல்ல பெருமாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்க வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக போய் கொண்டிருக்கின்றது, நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், சென்னை சிவராம் நாகராஜன் அவங்க வந்து மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் ராஜசுந்தரம் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன் தியாகராய நகர் தித்திக்கு இனிய மதிய வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடு அவங்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய நீர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
3: டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் என்பது இந்தியாவில் விவசாயத்தை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய தேசிய திட்டம். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் வழங்கி விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்தின் தன்மை, ஈரப்பதம், வளத்தன்மை போன்றவை டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் தேவையான இடத்தில் தேவையான அளவு நீர், உரம், மருந்து ஆகியவற்றை அளிக்க உதவுகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் வயல்களை கண்காணித்து பூச்சி மருந்து தெளிக்கப்படுகிறது. இவை யாவும் துல்லிய வேளாண்மைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. IoT சாதனங்கள் மூலம் மண்ணின் ஈரப்பதம், வெப்பநிலை, pH மதிப்பு போன்ற தகவல்கள் நேரடியாக விவசாயிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுகின்றன. இதற்கான டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்க இந்த திட்டம் வழிவகுக்கிறது. காலநிலை தரவு, மண் தகவல், பயிர் தரவு, சந்தை விலை போன்ற லட்சக்கணக்கான தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இதற்கு AI தொழில்நுட்பம் துணை புரிகிறது. சிறந்த பயிர் தேர்வு, நோய் கணிப்பு, மகசூல் கணிப்பு போன்றவை இந்த AI தரவுகள் மூலம் சாத்தியமாக்கப்படுகின்றன. டிஜிட்டல் வேளாண்மை பணியின் முக்கிய குறிக்கோள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே ஆகும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் இந்த திட்டம் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த இயக்கம் ஆதார் மற்றும் UPI போன்று விவசாயிகளுக்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பான அக்ரிஸ்டாக் என்பதை உருவாக்கியுள்ளது. இது தனிப்பட்ட விவசாயிகளின் அடையாளங்கள், நிலப்பதிவுகள், பயிர் தரவுகள் மற்றும் அரசு திட்ட பயன்கள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கிறது. இந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தரவு, பகுப்பாய்வு, மொபைல் பயன்பாடுகள், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள் மற்றும் சென்சார்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நிகழ்நேர வானிலை, பயிர் ஆரோக்கியம் மற்றும் சந்தை விலைகள் குறித்த தகவல்களை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது. விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் பயிர் திட்டமிடல், பூச்சி மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை விவசாயிகள் விரைவாக அணுக முடிவதால் அரசு திட்டங்கள், பயிர் காப்பீடு மற்றும் கடன் வழங்கும் முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. பயிர் பரப்பு மற்றும் மகசூல் பற்றிய துல்லியமான புள்ளி விவரங்கள் மூலம் பயிர் காப்பீடு கோரிக்கைகளை கண்காணித்து

திறமையாக நிர்வகிக்க முடிகிறது. தேசிய மின் ஆளுகை திட்டம் வாயிலாக விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தள தயாரிப்பு, கணினி பயிற்சி, ஆய்வகங்களை நிறுவுதல், வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல், மாநில திட்ட மேலாண்மை அலகுகளை அமைத்தல் போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் பயிர்கள் பற்றிய விரிவான தகவல்களை பெறவும், இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் சேதங்களை மதிப்பிடவும் விவசாய ஆதரவு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகள் காப்பீடு பெறுவதை எளிதாக்குகிறது. மண் வரைபடமாக்கல் முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் மண்ணின் தரம் குறித்த முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மண்ணின் திறனை மதிப்பிடுவதும் அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அங்கம் டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகும். இது நாடு முழுவதும் மொத்த தானிய உற்பத்தியை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கு துல்லியமான தரவை வழங்குகிறது. இதன் மூலம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் அடையாளத்தை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கிறது. அத்துடன் அவர்களின் பயிர்கள், நிலம் மற்றும் பிற வேளாண்மை தரவுகள் பற்றிய விரிவான தகவல்களையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி திறன் மற்றும் வருமானம் கணிசமாக உயர்கிறது. கூடுதலாக காலநிலை மற்றும் பிற தடைகளால் ஏற்படும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள இந்த இயக்கம் விவசாயிகளுக்கு துணை நிற்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:01 ஆயிட்டு இருக்குது. நாம இணைந்திருக்கின்றோம். வர்ணஜாலம் வர்ணஜாலம் அப்படின்னாலே சூப்பர்ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது, காத்திருக்கலாம். நாம இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம். இந்த சேனல்கள்லாம் நாம இணைந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மனசு மகிழ்ச்சியாக இருந்தாலே பாடல்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற ரொம்ப ஜாலியான பாடல்கள், ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் நாம் கேட்டு ரசிக்கலாம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் சீனு அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டு முன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வாலி எழுதிய பாடலுக்கு இசை தேவா.
1: ஏஎம் பிஎம் உங்களோட 102.3 தமிழ் எஃப்எம்.
0: நிறைய நேர்கள்லாம் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தேனியிலேருந்து ஹரிராம் எங்கள் செல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பாடல்கள்லாம் கலக்கலாக இருக்குது. நடராஜன் சுப்பை அவங்களும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு நாளைக்கு சனி ஞாயிறு அப்படின்றது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த மனசோடையே வேலையில் இருந்தால் கூட அப்பா நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், நாளா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம்னு ரொம்பவே பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கூட பாடல்களும் கேட்கும்போது நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து சூப்பராக பாடலாம் கேட்கணும் அப்படிங்கிற மனசோடையே நிறைய பேரும் இருப்பீங்க. எப்போ அந்த ஈவினிங் ஆகும் அப்படிங்கிற வெயிட்டிங்லாம் கூட இருப்போம். ஸோ என்ஜாய் பண்ணலாம், பாடல்கள் கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வானத்தை போல் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இல்லம் உள்ளங்களின் சங்கமம் அப்படின்னு சொன்னாலும் அது நீர்வீழ்ச்சியாகவே பாய்ந்து செழித்தால் எப்படி இருக்கும், எப்படித்தானே பாடல் வரும், கேட்கலாம் ரசிக்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 3:08 முப்பது நொடி ஆயிட்டு இருக்குது.

0: நம்ம மனசும் அந்த நைல் நதி போலவே உற்சாகமாக துள்ளி குதிச்சு எங்கே இருந்தாலும் பறவை, அந்த மனசு பறந்து விரிஞ்சு அப்படியே அந்த பாடல் கேட்கும்போது எவ்வளவு சுகமாக இருக்கின்றதுல. சுக்விந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். வானத்தை போல அப்படிங்கிற படத்துக்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசிச்சோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது.

0: என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: அன்னைகளை கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம், உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்கள்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் அந்த பெயர் சொல்கிறோம், VIVIDH ஸ்பேஸ் VHARATI ஸ்பேஸ் TAMIL FM ஸ்பேஸ் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது விவித் பாரதி தமிழ் FM 102.3 அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக்கில் உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம், படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நிறைய சேனல்ஸ் எல்லாம் நம்ம கூட இணைந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலைய, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் FM நேயர்கள், 100.1 திருப்பத்தூர் பண்பலை. இந்த நேயர்கள்லாம் ஃபேஸ்புக் பேஜில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இணைந்து கேட்கலாம். நேரம் 3:15 போகிறது. வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன? அதி உற்சாக மனநிலையோடு கொண்டாட்டமாகவும் பாடல்கள் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஸ்நேகிதி அப்படிங்கிற படத்திற்காக தான் இந்த பாடல் இடம்பெற்றது. யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். சித்ரா சுஜாதா சங்கீத சாஜித் குழுவினரோடு பாடியது. வேறும் தெழுதி பாடலுக்கு இசை வித்யாசாகர் கொண்டாட்டமான பாடல்கள் அரங்கேற நாம் இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில்.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லி அவங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நாம் வந்து படிச்சிடலாம். ரமா ரவி தியாகராய நகர் அவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமை பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் அப்படிங்கிற நேயர் விழுப்புரம்லேருந்து நதிய பாடல் சூப்பர் நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கு மினிய பிற்பகல் வணக்கம். வர்ணஜாலம் பாடல்கள் அனைத்தும் அருமை பாடல்கள் எல்லாம் வானவில்லின் வண்ண கலவையாய் அப்படின்னு சொல்லி சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறாங்க. வீரராகவன் அப்படிங்கிற நேயர் வந்தது வர்ணஜாலம் தந்தது பாடல்கள் கோலம் நந்தகுமாரா நாதவெல்லம் நிலைத்தது மகிழ்ச்சி.

உள்ளம் நைல் நதியை கேட்டதும் துள்ளும் இனிய பாடல்கள் அதன் சங்கமம் இதயத்தில் ஊடுருவிய அற்புதம் உற்சாகமாக இசை மழையில் நனைந்தது ஊக்கம் பெற்றது என் மனது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து ராதை மனது பாடல் அருமை மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னிமன்மேடு வன்னி கணேசன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டுட்டு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அவங்க வந்து வர்ணதாளம் நிகழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முனிராஜ் அப்படிங்கிற நேயர் ஊத்தங்கரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முனிராஜ் பூங்குடி அப்படின்னு போட்டிருக்காங்க. வர்ணதாளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் ரசனைக்கு விருந்தாக உள்ளது வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அப்படிங்கிற நேயர் புத்தகமலேருந்து பாடல்கள் அனைத்தும் அருமை அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேரம் 3:24 ஆயிடுச்சு. வர்ணதாளம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளும் அந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு இந்த மதிய நேரத்தில் மதியமும் மாலையும் அப்படியே ஒரு மயக்கமாக இருந்தாலும் பாடல்கள் கேட்கும்போது நம்ம மனசு உற்சாகமாக மாறிடும் இல்லையா? இன்று மாலை 4 நாம் கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கேள்விகள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். 2952-08-53-2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற ஸ்டடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். வெளியூர் நேர்கள் கட்டாயமாக அந்த முன்னிணைப்பு என்னான 0444 சேர்த்து 2952-08-53-2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்து நாம கேள்விகளுக்கு விடைகளையும் தெரிஞ்சுக்கலாம். புதிய நேயர்களோடு நாமும் பேசலாம் ரசிக்கலாம். வர்ணஜாலத்தில் அடுத்து வருவது கடலலை போல் இருந்தாலும் எத்தனை ஏக்கங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் பயணம் என்பது நம்மை சந்தோஷப்படுத்தவும் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை எடுத்துச் செல்லவும் தானே.

0: உன்னிமேனன் ஸ்வர்லதா பாடிய பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை தேவா கடல் பூக்கள் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: வித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு.
0: தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பதி.

0: பண்பலை இந்த அலைவரிசையில் நாம வந்து நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கிறோம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக இணைந்திருக்கின்றோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில்
1: பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
3: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.
0: நரினிகள் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பொன்னிமன் மேடம் வன்னி கணேசன் இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜடேரி வேல் முருகன் அப்படின்னு நேர் வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு நான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டையிலிருந்து திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசார் தீப் பவித்ரா இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சி அருமையா அருமை நதியே நயில் நதியை பாட மிக அற்புதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முனிராஜ் அப்படிங்கிற நேர் ஊத்தங்கரை அவங்க முனிராஜ் பூங்குடி போட்டிருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் ரசனைக்கு விருந்தாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. அருமை அருமை வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் அருமை. ஒளித்த சிநேகிதிய பாடல் மிகவும் சூப்பர் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து போட்டிருக்கிறாங்க. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சீனு படத்திலிருந்து நந்தகுமாரா பாடல் ஒழித்தது. பாடல்கள் அருமை. 2000 வெளிவந்த பாடல்களில் இருந்து பாடல்கள் ஒழித்து வருகின்றது. மிகவும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜு சுந்தரம் அப்படிங்கிற நேர் கண்ணாரப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்காங்க. இது எந்த மாவட்டம் குறிப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களாம் எந்த பகுதி அப்படின்னு படிக்கும்போது எங்களுக்கும் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது டபுள் கொண்டாட்டம் டபுள் சந்தோஷம் இல்லையா. சக்தி ராம் அப்படிங்கிற நேர் போட்டிருக்கிறாங்க. வர்ணஜாலம் வச்ச ரொம்ப அழகாக இருக்கின்றது. நேரடி ஒளிபரப்பு எங்களுக்காக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எந்த பகுதி அப்படிங்கிறது வந்து குறிப்பில்லை. இது லைவில் தான் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து லைவாக தான் படிச்சிட்ருக்கிறோம். கார்த்திக் சோழா அப்படிங்கிற நீர் வந்து வர்ணஜாலம் அருமை இனிமே வாழ்த்துக்கள் அலை அலை பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆலங்காடு திருவாரூர் மாவட்டம் அங்கேருந்து அந்த நீர் வந்து பதிவு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து அலை அலையான பாடல் என் மனதில் வலை போட்டு இழுத்தது. தன்னிலை மறந்து மயங்கி போனேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தினம் தினம் விதவிதமான பாடல்கள் ஒளிபரப்பும் விவத் பாரதி 102.3 தமிழ் பண்பலை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அனைவருக்கும் குழுவினருக்கும் தற்போது நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கும் ஆர்ஜே செங்கமலம் ஷரத் அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பெரும்பாக்கம்லேருந்து வனஜா சுந்தர் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் உங்களோட பதிவுகள் போடலாம். கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் இந்த பகுதி நேயர்கள்லாம் கூட ஃபேஸ்புக் பேஜில் பதிவு பண்ணலாம். படிக்கிறதுக்கு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் எடுங்க, டைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இது விவத் பாரதி 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானே அப்படின்ட்டு ஒரு குழுக்கலான ஒரு நையாண்டியாக இருந்தாலும் ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய பாடலாக நாம கேட்டு ரசித்தோம். அருண்மொழி சுஜாதா பாடியது, வாசன் எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். அதெல்லாம் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. சிம்மராசி அப்படிங்கிற படத்திற்காக தான் இந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டுட்ருக்கிறோம் வர்ணஜாலம். இது 3:42 நிமிடம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைஞ்சிருக்கிறோம். நிறைய மாவட்ட நேயர்கள்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், சென்னை இப்படி பல இடங்கள்லேருந்து கேட்டுட்ருக்குறாங்க. நீங்களும் கேட்டுட்ருக்கீங்களா? உடனே கமெண்ட் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிறது எந்த பகுதி எந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு அனுப்புங்க. படிக்கிறதுக்கு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்ததாக வரக்கூடிய பாடல்

0: சமுத்திரம் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான சாங் நாம கேட்டு ரசிச்சோம். சங்கர் மகாதேவன் கங்கா குழுவினருடன் பாடியது கலைக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை சபேஷ் முரளி. இணைந்திருக்கின்றோம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:49 இப்பதான் ஆரம்பிச்சமே இருக்குது. வருஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கிட்டே நேரம் போறதே தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3.
2: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.
0: பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க வந்து பாடல் சூப்பர் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, நீங்கள் எந்த பகுதியிலிருந்தெல்லாம் வந்து ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். எந்த மாவட்டம் என்று கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இதோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம் என்ற கிராமத்தில் இருந்து உங்கள் நிகழ்ச்சிகளை புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேர்களை. கண்ணாரப்பாளையம் கிராமம் உங்களுடன் புதிதாக இணைந்திருக்கின்றது அப்படின்னு யார் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சுந்தரராசு அப்படிங்கிற நேர் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. நம்ம கேட்டதற்கு செவிசாய்த்து அவங்களோட பகுதி எது அப்படின்றத நமக்கு ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. மிக்க நன்றி அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு வந்து இங்கேருந்து கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ்லாம் அப்படியே கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க ஊர் பெயர் படிக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஸோ டபுள் சைட் கோல் அப்படின்ற மாதிரி இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். செந்தில்நாதன் அப்படி அடடா அடுத்த நேரம் வந்துட்டாங்க. செந்தில்நாதன் கோவிந்தசாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் வர்ணஜாலம் நிகழ்ச்சி அருமை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை வழியாக கும்பகோணம் சந்தையில் பார்த்தேன் பாடல் ஒலிக்கின்றது நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. கோவனூர் கே கார்த்தி சாய் யாதேஷ் அப்படிங்கிற நேயர் முரளிதரன் விழுப்புரம் கும்பகோணம் பாடல் கலக்கல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நம்ம வர்ணஜாலம் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக கோயம்பேடு ராஜேஷ் கிருஷ்ணன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமை, அலையலையாய் பாடலும் கும்பகோணம் பாடலும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுளையிரி ஜாமனோகரன் திரைப்பட பாடல் மூலம் எங்களை கும்பகோணம் சந்தைக்கு பெண் பார்க்க காற்றாலையில் அழைத்துச் சென்ற விவத் பாரதிக்கு நன்றி, குழுவினருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம் அப்படிங்கிற நேயர் கும்பகோணம் நேயர்களுக்காக நீங்கள் கும்பகோணம் சந்தையில் பார்த்த பெண் தானே அப்படிங்கிற பாடலை காற்றாலையில் தவழ்ந்து வந்தது வாழ்த்துக்கள், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அழகான சின்ன தேவதை பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கலை துரைராஜன் அப்படிங்கிற நேயர் அவங்க வந்து ஒரு பெரிய கடிதம் மாதிரியே போட்டிருக்கிறாங்க. வணக்கம் மேடம், கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து கலை துரைராஜன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கும்பகோணம் பகுதியில் வானொலி நேயர்களை வளைத்து போட்டுள்ளது விவத் பாரதி தமிழ் பண்பலை வர்ணஜாலம் மாயாஜாலமாக மின்னுகின்றது. காலை முதலே நல்ல விறுவிறுப்பு, நல்ல கலகலப்பு, நன்றி, மிக்க நன்றி. கடைகள் கைத்தொழில் செய்வோர்கள் மத்தியில் நல்ல பிரபலமாகி உள்ளது விவத் பாரதி தமிழ் பண்பலை, நன்றி மிக்க நன்றி அப்படின்ட்டு அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நாம் கேட்ட அடுத்த செகண்ட் நமக்காக ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட பகுதிகளும் அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களையும் சொல்லி நாங்கள் ரேடியோ கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத அழகாக பொறுமையாக டைப் பண்ணி அமைச்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நடராஜன் சுப்பையா புத்தகரம் வந்து அவங்க அந்த சமுத்திரம் பட பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் கும்பகோணம் சந்தையில் அந்த பார்த்த பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அழகான பாடலை கேட்டால் நிமிடங்கள் நிமிர்ந்து வேகமாக ஓடத்தான் செய்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அயனாவரம்லேருந்து அப்பு அப்படிங்கிற நேயர் மாலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க.
3: இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
1: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
0: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்

0: ஞானம் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு.
2: கிட்டத்தட்ட நாம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல், எல்லோர் முகத்திலும் ஒரு புன்னகை மிளிரட்டும் மின்னட்டும் அப்படின்னு இந்த பாடல் கேட்கலாம். அப்படி என்னங்க பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ வந்துகிட்டே இருக்கு. உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது, இசை மணி சர்மா.

0: மலரட்டும் எங்கெங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஷாஜஹான் அப்படிங்கிற படத்திற்காக தான் கேட்டு ரசித்தோம். பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இதுவரை இணைந்திருந்தோம் வர்ணஜாலம். அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் நம்ம கேட்டதுக்காக அவங்களோட மாவட்டங்களை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டை அவங்க வந்து கந்தன்வள்ளி நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. நாகராஜன் அப்படிங்கிற நேயர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கலமருதூரில் இருந்து ரா நாகராஜன் மற்றும் பிருந்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம் பண்பலை 101.6 புதுக்கோட்டை மாவட்டம் வரை தெளிவாக கேட்கின்றது பாடல்கள் அருமை மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. குமார் அப்படிங்கிற நேயர் நாராயணன் சுந்தரம் அவங்க வந்து ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. வளவனூர்லேருந்து பாரத் பாண்டே நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம் தாராசுரம்லேருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணிமாறன் அப்படிங்கிற நேயர்
1: 102.3 FM. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
0: இணையவிருக்கும் நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3.
4: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் வந்து சூப்பராக பதிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க.

இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம்.

இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு ஆர்வலாக இருக்கீங்களா? கால் பண்ணுங்கள் 2952-0853-2838-981. மீண்டும் நம்பர்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து 0444 முன்னிணைப்பெண்ணை சேர்த்து 2952-0853-2838-981 இந்த நம்பருக்கு வாங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்லுங்கள். ஜாலியாக விளையாடலாம், கொண்டாடலாம், இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, நிகழ்ச்சியோட சூப்பரான ஒரு சாங் கேட்டுட்டு தொடர்ந்து கேள்விகளுக்கு நாம் போகலாம்.

நாமல் அஸ்டர் கேட்ட அந்த பாடல் கார்த்திகின் குரலில் பாடியது. ஒலித்தது பழனி பாரதி அவங்க எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பேரழகன் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த சாங் உலாவரன் நாம கேட்டு ரசித்தோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலித்தது அந்த பாடல்.

நேயர்கள் வந்து பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண் 2952-0853 2838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நிறைய நேயர்கள்லாம் வந்து வரலாம். 044 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952-0853 2838-9871

0: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ் அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
1: ஓகே, நிறைய நேயர்கள் இணைப்பில் வராங்க, நாம இணையலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம். வணக்கம், சார். நீங்க கொடமாந்தப்பட்டி சொல்றீங்களே, இது எந்த மாவட்டம் சார்? கிருஷ்ணகிரி மாவட்டம்.
2: கன்னியாகுமரி
1: சுற்றுலா போயிருக்கேன். கன்னியாகுமரி அப்படின்னு அங்க போயிருக்கீங்க.

0: இல்லையா? டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயத்த சொல்லுங்க. விவேகானந்தர் பாறை, சரி. அதை தவிர வேற ஏதாவது டிஷ் உங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சதுன்னா எதை சொல்லுங்க? சரி, அங்க போய் இட்லி தான் எடுத்துக்கிட்டீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கன்னியாகுமரி அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்கள் டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நிறைய நேர்கள் வந்து நம்ம நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து நீங்கள் சொல்கிறதுலே கேள்வி கேட்பா, நீங்கள் டக்குன்னு எப்படி சொல்கிறீங்க பதில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் வந்து விளையாட போகிறோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:10 ஆகிட்டுருக்குது. ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம்
0: மேடம். சொல்வது யார்?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட், உங்க பகுதியிலே நிறைய விஷயங்கள் ஃபேமஸா இருக்கு இல்லையா?
1: நீங்க எந்த மாவட்டம் வேணாலும் நீங்க கேட்கலாம்.
0: நான் நிறைய மாவட்டத்துக்கு போல, உங்க பகுதியில பத்தியே டக்குன்னு ஒரு விஷயம் அப்படியே ஸ்பார்க்கா சொல்லுங்க பாப்போம்.
1: எங்க ராயப்பேட்டையில வந்து ஃபேமஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துல டிப்ளிகன் மெரினா பீச்.
0: சரி,
1: ராயப்பேட்டை ஹாஸ்பிடல்
0: ஒரு ஃபேமஸான டிஷ்.
1: டிஷ்ஷஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வெஜிடேரியன், அதனால இட்லி சாம்பார்.
0: சரி, இல்ல இது எங்க பகுதியில கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அப்படின்னா நான்வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல.
1: எங்க மீசார்பேட்டில 24 hours நான்வெஜ் பார்க்கணும் வந்து பிரியாணி ரெடி.
0: பிரியாணி ரெடி, பிரியாணி ரெடி பகுதி அப்படின்னா டப்ளிகனுக்கு வந்துடலாம்.
1: ஆமா.
0: ஆ, ஓகே ஓகே, சூப்பர், நன்றி. நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், நன்றி சார். ஹலோ, வணக்கம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், லைன்ல வந்தா பேசுங்க. நீங்கெல்லாம் தயவு செய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வாங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல வராங்க, நிறைய மாவட்ட நேயர்கள் வராங்க. ஆன்லைன்லயே நிறைய பேர் கேட்டுட்டு இணைப்புல வராங்க பங்கெடுக்க. நம்ம எல்லாருக்கும் வரவேற்கணும், வாய்ப்பளிக்கணும் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட வராங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்க கூட போன்ல பேசுதுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை சுரராஜன்.
0: ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: கும்பகோணம் அப்படிங்கிறது ஒரு பகுதி, தஞ்சாவூர் வந்து உங்களுக்கு மெயின் இல்லையா? தஞ்சாவூர்ல போய் நீங்க ட்ரெயின் வெட்டி இறங்கணும்னே நான் இதை கண்டிப்பா இந்த விஷயத்த சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன சாப்பிடுவீங்க?
2: தஞ்சாவூர்லீங்களா?
0: ஆமா.
2: அதான் சாப்பிடுறது இல்ல,
0: சாப்பிடுறது இல்ல,
2: சாப்பிடுறது இல்ல. அங்க சாந்த அங்க ஒரு புரோட்டா கடை ஒண்ணு இருக்குமா, அங்க புரோட்டா சாப்பிடுவோம்.
0: தஞ்சாவூர் போய் பரோட்டா சாப்பிடுவீங்க?
2: ஆமா, பரோட்டா. அங்க தஞ்சாவூர் போனா அந்த கடை பரோட்டா கடை ஃபேமஸ். பேர் சொல்லல, நான் சொல்ல கூடாது.
0: சரி, பரவாயில்லை. உங்களுக்கு வந்து பரோட்டா சாப்பிடுவீங்க, இன்ஸ்டன்ட்டா சாப்பிடணும் அப்படினா பரோட்டா சாப்பிடுவீங்க.
2: ஆமா, அங்க ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்கு.
0: சரி, ஓகே ஓகே, நன்றி.
2: அங்க போறவங்களுக்கு எல்லாம் ஒரு அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல.
0: சரி, ஓகே, நன்றி. பரோட்டா அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நன்றி.
2: ஓகே, நன்றி.
0: நன்றி. கும்பகோணம்ல இருந்து ட்ரை பண்ணிருக்கீங்க, மிக்க நன்றி.
3: கும்பகோணம்ல இருந்து ட்ரை பண்ணிருக்கீங்க.
0: சரி, சுப்பிரணையர்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த காலர் யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
0: கும்பகோணம்ல இருந்து மீனாட்சி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
4: இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன் மேடம்.
0: பேசிருக்கீங்க, சரி. நீங்க எந்த பகுதிக்குலாம் டிராவல் பண்ணிருக்கீங்க? என்ன ஊரை சொல்லுவீங்க நீங்க? திண்டுக்கல். ஏன் அவ்வளவு திண்டுக்கல் உங்களுக்கு மனசுல நின்னுச்சு?
5: வீரராகவன்,
0: நீங்க நிறைய சாப்பிட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய பகுதிக்குலாம் டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்தியா ஃபுல்லா போயிருக்கீங்க. சரி, ஓகே,
5: சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டுல எனக்கு ரொம்ப ஒரு டீப்பான ஏரியா நான் போனேன் அப்படின்னா நீங்க எந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ரொம்ப டீப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
5: தமிழ்நாட்டுல
0: கோடியக்கரை,

0: கிளைகள்லாம் நடுவுல வந்து கோடியக்கரைன்னு பேர் அந்த இடம். ஆமா,
1: அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க.
0: ஆமா, அந்த படகுலாம் சிக்கிக்கிச்சுமா?
1: படகு சிக்கிக்கிச்சு. ஓகே.
0: ஆமா, அது ஒரு சுற்றுலா போனோம் ஒரு நண்பர்களோட முன்னால.
1: சரி, நன்றி.
0: வேற என்ன?
1: நன்றி.
0: நன்றி,
1: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நாம இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: உங்கள் கனவுகளுக்கு சரியான சிறகுகளை அளித்து சிறந்த தொழில் வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் AISSMS புனே நோக்கி முன்னேறுங்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி பாரம்பரியத்துடன் AISSMS நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் ஒளிமிகு எதிர்காலத்தை நனவாக்கி வருகிறது. இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது ஃபார்மசி, MBA அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதோடு பாலிடெக்னிக், ITI, BBA அல்லது பள்ளிக்கல்வி, ஒவ்வொரு துறையிலும் தரமான கல்வியும் சிறந்த தொழில் வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றன. சாவித்ரி பாய் புலே புனே பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறந்த கல்லூரி விருது பெற்ற நிறுவனங்கள். நடைமுறை கற்றல், தொழில்துறை அனுபவம், நவீன ஆய்வகங்கள், வலுவான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் 3 லட்சத்திற்கும் அதிகமான முன்னாள் மாணவர் வலையமைப்பின் நம்பிக்கையுடன் திகழ்கிறது. NAC A+ மற்றும் MBA அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள், மேலும் புனே நகரின் மைய பகுதியில் மெட்ரோ இணைப்புடன் அமைந்துள்ள வளாகம். அப்படியானால் இனி ஏன் தாமதம்? சேர்க்கைக்காக இன்றே 8496045045 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது www.eissms.org பார்வையிடுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாரதி தமிழ் FM
2: 102.3. எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.
3: 102.3 FM.
4: அட்டம் பட்டம் கொண்டாட்டம், மனசெல்லாம் பொங்குது தெரியும்பம்.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
6: பேஜ்லயும் நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நாம அதையும் படிச்சுட்டு வந்தோம். ஹேமலதா அவங்க நைஸ் அப்படின்னு போட்டு அமைச்சிருக்கிறாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோழ இரிஜா மனோகரன் நலமா சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆரம்ப பாடலே சூப்பரான சாங்காக இருந்தது, எங்கள் வீட்டு குட்டீஸும் ஆடுனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோழையிலிருந்து ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கோபால் அப்படிங்கிற நேர் சாமல் பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னி அப்ப நாட்டப்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் அவங்களும் பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம் அப்படிங்கிற நேர் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற நேர் ஸ்டில் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வெள்ளி மாலை வணக்கம் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது யூசுப் அப்படிங்கிற நேயர் வணக்கம் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு கும்பகோணம் முகமது யூசுப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, சூப்பரான நேயர்கள்லாம் உங்களோட பதிவுகளை ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு நாம தொடர்ந்து பேசலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: பில்லா அப்படிங்கிற சூப்பரான படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். நவீன் கே கே பாடியது, யுவன் சங்கர் ராஜா அவங்களோட மியூசிக்ல, பா விஜய் அவங்களோட லிரிக்ஸ்ல இந்த பாட்டை கேட்டு ரசிச்சோம்.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொலைபேசியில் நிறைய நேயர்கள் வராங்க, யார் எந்த பகுதியில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்
3: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வேலூர் சந்திரசேகர், நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ரொம்ப குளிர்ச்சியான இடம் எது அப்படின்னு நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது டக்குன்னு உங்க மனசுக்கு தோணுன விஷயத்த டக்குன்னு சொல்லிடுங்க.
3: ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய இடம் நான் டிராவல் பண்ணினது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சொல்லுவேன்
0: மேம். கன்னியாகுமரி டிராவல் பண்ண
3: அங்க சூப்பரா இருக்கும். அதுவும் சன்ரைஸ் போதெல்லாம் அவ்வளவு கூலாவும் இருக்கும். அதே மாதிரி கிளைமேட் அப்படிங்கறது ஊட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் மேம்.
0: சரி,
3: கூல் கிளைமேட்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
4: கலா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்குங்க கலா. எந்த பகுதி?
4: அரக்கோணம் மேடம்.
0: அரக்கோணம் கலா, உங்க ஊர் அப்படியே அப்படியே வெயில்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் இல்லையா? நீங்க டக்குன்னு சில் பண்ணோம் அப்படின்னா எந்த பகுதிக்கு? நான் இந்த இடத்துக்கு போனா நான் நல்லா சில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க? ஏற்காடு போனாக்க குளிர்ச்சியா இருக்கும்னு நினைப்பீங்க? வெயில் இல்லையா அங்க? என்ன அங்க குளிர்ச்சியை நோக்கி போனோம்னு உங்க மனசு எப்படி இருக்கும்?
4: நான் வந்து

0: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கோம் சார், நன்றி. கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்க.
1: நீங்க எந்த பகுதின்னு சொன்னீங்க? வேதாரண்யம் சொன்னீங்க இல்லையா?
0: வேதாரண்யம், ஆமா.
1: உங்க ஊரோட ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ரெண்டு விஷயம் சொல்லலாம்.
0: எங்க ஊரோட ஃபேமஸ் அப்படின்னா கோடியாக்கரை பறவைகள் சரணாலயம் இருக்கிறது.
1: சரி,
0: அடுத்தது பாத்தீங்கன்னா வேதாரண்யம் பெரிய கோயில் விளக்கழகு. அந்த அதாவது கதவு தானா திறந்த இடம், பாடல் மூலமாக கதவு தானா திறந்த இடம் வேதாரண்யம். வேதாரண்யம் விளக்க அழகு.
1: சரி, ஓகே, சூப்பர் சூப்பர், தகவலுக்கு நன்றி. நன்றி
0: நன்றி மேடம், நன்றி.
1: நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ஊர்களை பத்தியும் நாம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். வணக்கம். ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ராகிலா.
1: சரிங்க, நீங்க வந்து உங்க பகுதி கும்பகோணம் தான் இல்லையா?
2: ஆமாங்க.
1: கும்பகோணம் பகுதியில நிறைய விஷயங்கள் ஃபேமஸா இருக்கு இல்லையா? இதே இணையான ஒரு ஃபேமஸ் வந்து நான் இந்த இடத்துக்கு போனா இதை பார்த்தேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
2: நான் வந்து பெங்களூர் சொல்லுவேங்க.
1: சரி,
2: பெங்களூர்ல வந்து பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்கு.
1: சரி, நான் ஒரு விஷயம் நீங்க சொன்ன டக்குன்னு முடிச்சிட போதும். பெங்களூர் போனால் இதை பார்த்தா எங்கள் ஊருக்கு இணையாக, இப்போ கும்பகோணம் அப்படின்னா விளக்கு அதெல்லாம் ஃபேமஸ் இல்லையா, இதே மாதிரி அங்கே இருந்ததுங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: அதாவது இங்கே வந்து இது விளக்குலாம் அதிகமாக இருக்கு.
1: சரி,
2: பாத்திரங்கள் அதுலாம் அதிகமாக இருக்கு.
1: இதே மாதிரி ஈக்குவலான ஒரு விஷயம் அங்கே பார்த்தது?
2: ஈக்குவலான ஊர் எனக்கு சொல்ல தெரியல.
1: சொல்ல தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. உங்களது வந்து விளக்குலாம் ஃபேமஸ் இல்லையா?
2: ஆ, விளக்கு. இது கோவில் அதிகமா இருக்கு.
1: கோவில்கள் அதிகமாக இருக்கின்றது.
2: கோவில் நகரம்.
1: சரி, ஓகே.
2: ஆமா, நன்றி.
1: நன்றிங்க. ஓகே, சூப்பரா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல நீங்களும் கால் பண்ணுமா? 2952085328389871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 2952023 2853 2898871. நிறைய நேரம் ஃபேஸ்புக் பேஜ்லயும் போட்டிருக்காங்க, இணைப்புலயும் வராங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். நேயர்கள் தயவு செய்து இணைப்பில் வந்தால் பேசுங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணுறாங்க பல்வேறு இடங்கள்லேருந்து. வணக்கம். சரி, ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நிறைய நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்ம அதையும் படிச்சலாம். அதற்கு முன்னாடி ஒரு காலர். வணக்கம். ஹலோ.

சிவகுமார் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தோணிராஜ் காட்டு பார்க்க மாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சுந்தரராஸ் அவங்க வந்து பெயர் கேட்டார் போல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் கண்ணாரப்பாளையம் ராஜசுந்தரம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுகுணா அப்படிங்கிற நேர் வாழ்த்துக்கள். தலைப்பு நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி முதல் செங்கோட்டை முதல் தென்காசி இந்த இடத்தின் இயற்கை அழகு பிரமிப்பாய் இருக்கும். செங்கோட்டை முதல் புனலூர் ரயில் நிலையம் அந்த பயணம் மிக அழகு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அழகு நிறைந்தவை அப்படின்னு தாம்பரம்லேருந்து போட்டிருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவகுமார் அப்படிங்கிற நேர் வீரராகவன் மை நேம் இஸ் பில் அந்த பாட்டு ரொம்ப குளுமையாக இருந்தது நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கே பி கண்ணன் பந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. முகமது பிலால் அப்படிங்கிறவங்க அயனாவரம்லேருந்து பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சோலை ரீஜா மனோகரன் அவங்களும் காவல்துறை பணியில் இருந்தபொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டமங்கலம் அப்படிங்கிற பகுதிக்கு சென்றோம் பணி காரணமாக. அங்கே ஒரு வீட்டில் இட்லி சட்னி கொடுத்து உபசரித்தனர். நானும் இட்லி பிரியன் நினைக்கிறேன். ரொம்ப மிகவும் இனிப்பாக அந்த நினைவு மறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இனிய பொன்மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் விறுவிறுப்பாக உள்ளது. மை நேம் இஸ் பில்ல பாடல் மிகவும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக டாக்டர் மோகன்ராஜ் அப்படிங்கிற செல்வபுரம் கோவையிலேருந்து போட்டிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிகள் அருமை இனிமை வாழ்த்துக்கள். இடையிடையே ஏற்படும் ஒளிபரப்பு குறையை சரி செய்தல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அது நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க யார் அந்த கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து எனக்கு பிடித்த ஊர் அப்படின்னா தேனி தாங்க, நான் தேனி மாவட்டக்காரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக தேனி அப்படின்னாலே எல்லாருக்கும்

0: மனசில் வந்து அங்கே ஒரு போகிறோமோ இல்லையோ அந்த ஒரு சாரல் கண்டிப்பாக மனசில் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஒரு ஃப்ளாஷாக போகும்ன்றது உண்மைதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
2: 102.3. எப்பவுமே இசைக்கு நாம ஃபேனு.
0: நீங்க பேசணுமா கால் பண்ணுங்க 2952-8853-2839-8871 இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனே.
0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:30 ஆகுது. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே கேள்விகளுக்கு விடை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள் அருமையாக. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் அம்மா, தஞ்சாவூர் மாவட்டம் கபசலங்கரப்பூர்லேருந்து அரியமுத்து.
0: உங்கள் ஊர் பெயர் மீண்டும் சொல்ல முடியுமா?
1: அரியமுத்துமா, கபசலங்கரப்பூர்.
0: சரி, ஓகே. நீங்கள் எந்த, உங்களோட பகுதியில் என்ன தொழில் வந்து பிரதானமாக இருக்கின்றது?
1: எல்லா தொழிலுமே இங்கே இதாக,
0: எல்லா வேலையும் இருக்குது. ஹைலைட்டாக சொல்லணும்னா இந்த வேலை எங்கள் ஊரில் ரொம்ப பிரைமரிங்க அப்படின்னு சொல்லின்னா என்ன சொல்லுவீங்க? விவசாய தொழில் அதிகம். சரி, இப்ப நீங்க நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணிருப்பீங்க இல்லையா? எங்க ஊர் பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்னா எந்த ஊரை வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க? நீங்க பயணம் செஞ்சது இல்லை, எங்க ஊர் மாதிரியே இருக்குங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஊரை டக்குன்னு சொல்லுவீங்க?
1: நான் போனது கொடைக்கானல் போயிருந்தேன்.
0: கொடைக்கானல் போயிருந்தப்ப அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருந்ததா? பசுமையா இருந்தது. ஓகே, சூப்பர், நன்றிங்க. தொடர்ந்து இணைப்புல வாங்க, பேசுங்க, கொண்டாடலாம். நன்றிங்க.
1: நன்றிமா.
0: நிறைய பகுதிகளில் இருந்து நேயர்கள்லாம் கால் பண்றாங்க. நம்ம எந்த ஊரை பத்தி கேட்டாலும் அப்படியே ஒரு ரசனையோடு சொல்றாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: தேவராஜ் அம்பத்தூர், சொல்லுங்க சார்.
1: சென்னை தான் எனக்கு சொந்த ஊரே, அம்பத்தூர் தான்.
0: சரி,
1: நான் வந்து போன வாரம் மூணார் போயிருந்தேன் மேடம்.
0: நான் இன்னும் கேள்வியே கேட்கலையே உங்கள்கிட்ட. கொடைக்கானல் போறீங்க, கொடைக்கானல் போறீங்க. எங்க அம்பத்தூர் மாதிரி இந்த சாப்பாடு எனக்கு இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த சாப்பாடு வந்து நீங்க ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு நினைப்பீங்க?
1: இங்க இல்ல, இங்க வந்து நிறைய பிரியாணி தான் அதிகம்.
0: பிரியாணி
1: அம்பத்தூர்ல பிரியாணி கடை
0: எக்கச்சக்கமா இருக்கு,
1: நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி.
0: சரி, கொடைக்கானல் போனா?
1: கொடைக்கானல் போனா வந்து பிரியாணி எதிர்பார்க்க முடியுமா தெரியலையா. நான் கொடைக்கானல்
0: இருந்தா நல்லா இருக்கும்ல?
1: இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரி,
1: அது நல்லது.
0: எங்க போனாலும் எங்களுக்கு பிரியாணி வேணும்.
1: விரும்பி சாப்பிடுறது அதுதான்.
0: சரி, நன்றி. நன்றி மேடம். எங்களுக்கு கொடைக்கானல் மலைக்கு போனாலும் எங்களுக்கு பிரியாணி தான் நாங்கள் நினைப்போம், சூப்பரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: மாலையினி, வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்வது யார்?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டியிலிருந்து கோபால், ஓகே.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: இப்போ உங்க ஊர்ல நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, பெங்களூர் சைடு அப்படி இந்த மாதிரி?
2: கண்டிப்பா பெங்களூர் போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈரோடு, சென்னை மெயின்ல இருக்கு எங்க ஊரு.
0: சரி, இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டா ஒரு நகரம் இருக்கு இல்ல ஒரு ஊர் இருக்குன்னா நீங்க எதை குறிப்பிட்டு

0: சொல்வீங்க இந்த இந்த
1: சென்னை தானே?
0: இணைப்புகளில்?
1: சென்னை
0: இல்லை, அந்த லைனில் பெங்களூர்
1: இந்த
0: டச்
1: பக்கமா?
0: பண்ணி ஈரோடு
1: கோயம்புத்தூர்.
0: அதெல்லாம் இருக்கு இல்லையா?
1: கோயம்புத்தூர்
0: கோயம்புத்தூர்.
1: ஆமாம்,
0: ஓகே. அது கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் இதுக்கு இணைப்பு வந்து ஈவனாக இருக்குமா?
1: இல்லம்மா, அது வந்து நீங்க சேலத்திலிருந்து கட்டாயிடுது. பெங்களூர் போற ரூட்டு
0: சேலத்திலிருந்து கட்டாயிடுது.
1: சேலத்தில் கட்டாயிடுது.
0: ஆனா உங்களுக்கு வந்து பெங்களூர் வந்து ரொம்ப அருகே இருக்கும். டிராவல்
1: கர்நாடகா எல்லையில தான் இருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டமே கர்நாடகா எல்லை தான். ஆந்திரா, பாண்டிச்சேரி, எங்களுக்கு மூணு பக்கமும் நல்லா இருக்கு.
0: மூணு பக்கமும்மா?
1: ஆமாமா, பாண்டிச்சேரி பக்கம் தான் எங்களுக்கு.
0: பாண்டிச்சேரி பக்கமா? அப்படி போனா நீங்க வந்து இப்ப ஆந்திரா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆந்திரால எந்த ஊர் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? திருப்பதி போயிருக்கீங்க? சின்ன ஊரு ஏதாவது எனக்கு மனசுல நின்னுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க?
1: சின்ன ஊரு மாகேப்பள்ளின்னு ஒரு ஊர்மா.
0: சரி,
1: அங்க வந்து மாங்கா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல எங்க கிருஷ்ணகிரி ஏரியாவில மாங்கா தான் ஜாஸ்தி விளையும்.
0: சரி, ஓகே.
1: அந்த ஏரியாவில மாங்கா ஜாஸ்தி விளையும். அதே மாதிரி
0: ஓ மாங்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த மனசு ஈர்த்தது.
1: ஆமா ஆமா,
0: ஓகே, சூப்பர், நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமால்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேங்க.
0: ஆட்டோ துரை. சரிங்க, நலமா இருக்கீங்களா?
2: திருவாரூர் கும்பகோணம், கும்பகோணம் பக்கத்துல. இந்த கும்பகோணத்தை இது வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதி மக்கள் அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க அந்த சேனல்ல. ஆட்டோ ஓட்டுறதுனால எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமங்களுக்கு போனாலும் அங்க இருக்கிற டைலர் கடை, போக்குவரத்து, டீ கடை, எங்க பார்த்தாலும் எல்லாம் நீங்க நல்ல பாட்டு, நல்ல நிகழ்ச்சி போட்டுட்டே இருக்கீங்களா, மாத்தாம பா. இப்ப என் ஆட்டோல ஓடிக்கிட்டே இருக்கு.
0: ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க ஆட்டோ ஓடும் போது சேனலும் ஓடிக்கிட்டே இருக்குது.
2: அந்த வண்டி ஓட்டுனாலும் ஓடிட்டு இருக்கும், நிறுத்தினாலும் ஓடிட்டு இருக்கும். இப்ப நான் ட்ரை பண்ணிட்டு தான் வந்தேன்.
0: சூப்பர், மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க, மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம கேட்கும் போது நமக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இல்லையா? ஸோ நீங்க ஸ்டே டியூன்ட், கேளுங்க, மகிழுங்க, கொண்டாடலாம். சரிங்களா? சரி, இப்போ உங்க கேள்விக்கு போலாமா? வலங்கை மான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? வலங்கை மான் அது வந்து கும்பகோணம் பகுதியில ஒரு ஃபேமஸ். 10 கிலோமீட்டர்ல இருக்கு. நான் வேற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இதே மாதிரி ஒரு ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஊரா என் மைண்ட்ல இன்னமும் இருக்குன்னா நீங்க எந்த ஊர் சொல்லுவீங்க, எந்த மாவட்டத்துக்கிட்ட சொல்லுவீங்க?
2: இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல
0: வேற ஊர்ல, வேற மாவட்டத்துல. இப்ப வலங்கைமான் கும்பகோணம், வலங்கைமான்னா ஒரு ஹைலைட்டிங்கா இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேற மாவட்டத்துல இது ஒரு ஹைலைட்டா நான் பார்த்தேன், இதே இதற்கு இணையான சிறப்பா அந்த ஊர் இருந்ததுன்னா எதை சொல்லுவீங்க, எந்த மாவட்டம் சொல்லுவீங்க?
2: இல்ல இதோட இதுக்கு சிறப்பான ஊர்னு கேட்டா நம்ம சிதம்பரம் பக்கத்துல பிச்சாவரம் இருக்கு.
0: பிச்சாவரம்.
2: பிச்சாவரம்
0: சரி.
2: அது உள்ள போனீங்கன்னாக்கா அவ்வளவு அருமையா இருக்கும். அது இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல போனீங்கன்னு வச்சுக்கல. போயிருக்கீங்களா?
0: இல்ல, நான் போனதில்ல.
2: போன
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
2: அவ்வளவு நல்லா இருக்கும். எப்பயுமே அது ஒரு எல்லாருக்கும் விரும்பி போறக்கூடிய ஒரு இடம் அது,
0: பிச்சாவரம்.
2: அதே மாதிரி எனக்கு அந்த இடம் பிடிக்கும்.
0: சரிங்க, சூப்பர், நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: நாகை மாவட்டம் சேவூர் மாரிமுத்து.
0: நாகை மாவட்டம் சேவூர் மாரிமுத்து.
3: ஆமா,
0: ஓகேங்க. நாகை மாவட்டம் இங்க வந்து பிரதானமான தொழில் அப்படின்னா அந்த மீன்பிடி எல்லாம் ரொம்ப கடல் எல்லாம் சூப்பரா இருக்கும் இல்லையா? என்னங்க?
3: மீன்பிடி தொழில் தான் ரொம்ப.
0: மீன்பிடி தொழில் தான் இருக்கு.
3: விவசாயம்,
0: மீன்பிடி விவசாயம். உங்க பகுதியில இருந்து இந்த இடத்துக்கு நிறைய எங்களுக்கு வந்து இந்த மீன் ஏற்றுமதி ஆகுதுன்னா அது எது குறிப்பிட்டு ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க.
3: ஆமாமா, எல்லாம் கேரளாவா நிறைய போகுமா?
0: கேரளா நிறைய போகும்.
3: கேரளாவுக்கு தான் போகும்.
0: ஓகே, ஓகே, சூப்பர், நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு வந்ததற்கு நன்றி. ஃபேஸ்புக்கையும் எங்களுக்கு கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு நாம ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். ஸோ ஸ்டே டியூன்ட், இது ரோத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:38 ஆயிட்டு இருக்குது. 5 மணிக்கு கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம இப்போ படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மணலி மாறன், ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய ஊர் விழுப்புரம் மாவட்டம், கண்டாச்சிபுரம் வட்டம், அடுக்கம் கிராமம் அப்படிங்கிறது. அற்புதமான கிராமத்தை சுற்றிலும் மலைகள், காடுகள், அதன் அருகில் வயல்வெளிகள், இருபுறமும் அற்புதமான சூழல். எங்கள் ஊருக்கே தனி பெருமையும் உண்டு. கை கால் முறிவுகளுக்கு அப்படின்னு நினைக்கிறேன், முறிவுகளுக்கு மிகச்சிறந்த முறையில் கட்டுப்போடும் வைத்தியசாலை வைத்தியர்கள்.

நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மணலி மாறன் போட்டிருக்கிறாங்க. ரவி எட்டயபுரம் அவங்க வந்து, எனக்கு பிடித்த குளுமையான இடம் செங்கோட்டை டு கேரளா சுற்றியுள்ள இடங்கள், இயற்கையின் எழில் கொஞ்சம் இடம் நிறைய இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. கேபி கண்ணன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, வீராணம் ஏரி அருமை, நல்ல கூலிங், சூப்பரான காற்று, என்னோட சொந்த ஊர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பிறந்தவன், அருகாமையில் குச்சனூர் தேவாரம் பண்ணைப்புறம், அருகாமையில் கொடைக்கானல் போடிமெட்டு கம்பமெட்டு தேக்கடி கேரள எல்லைப் பகுதி உள்ளது. அடிக்கடி ஆற்றில் குளிப்பதற்கு முல்லைப்பெரியாறு ஆறு உள்ளது. நான் சென்னையில் பணி முடித்து விட்டு வார இறுதி நாட்களில் ஊருக்கு சென்று விட்டு சென்னைக்கு வருவேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சண்முகம் அப்படிங்கிற நேயர், அனைத்து நிகழ்வுகள் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த பகுதியிலிருந்து அப்படிங்கிறது குறிப்பில்லை. ஏழுக்கிணறு தேவா, இனிய மாலை வணக்கம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க வந்து, இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள், மேற்கு மாம்பலம்லேருந்து ராமகிருஷ்ணன். கும்பகோணம் எல்லா கோவிலிலும் சுற்றி பார்த்துருக்கேன் மேடம், அருமையாக இருக்கும், எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கும்பகோணம் கோவில்கள் வந்து உலக புகழ் பெற்றது இல்லையா. அடுத்த ஒரு பாடலை நாம் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம கேட்ட இந்த பாடல் தெனாலி அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த சாங் கேட்டு கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன், டாமினிக் ஆகியோர் சேர்ந்து பாடியது. இசை ஏ ஆர் ரஹ்மான், தாமரை அவங்க எழுதிய பாடல் கேட்டோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்
3: பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
5: எம்புட்டு இருக்குது ஆசை, அத காட்ட போற
4: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
3: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1. நல்லதா 4 சாங்கு சும்மா தெரிக்க விடுதல.

0: 9:39:30 நமக்கு நேரம் போனதே தெரியல. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் நாம் கேட்டு ரசிக்கலாம், கொண்டாடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், தயவுசெய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: பெயர் சொல்லுங்க.
1: மணலி மாறன்.
0: மணலி மாறன், நீங்க உங்களது ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தீங்களா ஃபேஸ்புக்ல?
1: ஆமா ஆமா.
0: சரி, தமிழகத்தை தாண்டி நான் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா எந்த ஊருக்கு டக்குன்னு போகணும்னு நினைப்பீங்க?
1: தமிழகத்தை தாண்டி நான் போகணும்னு பார்த்தீங்கன்னாக்க டெல்லி தான் மேடம் போகணும்.
0: டெல்லி போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஆமா ஆமா, டெல்லி தான் போகணும். ஏன்னா அங்க இருக்கிற நம்ம இந்தியா கேட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த யமுனை ஆற்றங்கரையில இருக்கிற அந்த தாஜ்மஹால்,
0: இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, ஓகே, சூப்பர், நன்றி
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் என்ன
2: மேடம்? காஞ்சிபுரத்துல இருந்து சுப்பிரமணிய பேசுறேன் மேடம்.
0: காஞ்சிபுரம்ல இருந்து சுப்பிரமணியம்.
2: ஆமா,
0: நமக்கு வந்து உங்களோட,
2: ஆமா மேடம்,
0: அவுட் சைடு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, கிளாரிட்டியா கேட்கல. சரி, காஞ்சிபுரம் ஒரு உலக புகழ் பெற்ற நகரம் இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: இந்த கோவில் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? வரலாற்று காலத்திலயா இருக்கலாம், இல்ல இப்பயா கூட இருக்கலாம், டக்குன்னு நான் இதை சொல்லுவாங்க அப்படின்னு. ஹலோ,
2: கோவில் தான் மேடம்.
0: கோவில், கோவில் தாண்டி, கோவில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவில் பட்டுச்சேலை. ஆ, பட்டுச்சேலை எங்க ஊரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சரி, நீங்க டக்குன்னு போய் ஒரு சாரி எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பகுதி அப்படின்னு குறிப்பிட்டு ஏதாவது இருக்குதா? இந்த இடத்துக்கு போனா நம்ம நிறைய வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பகுதி குறிப்பிட்டு இருக்கா, இல்ல எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குமா? ஹலோ,
2: நாங்க எடுக்கணும்னா காஞ்சிபுரத்துல தான் எடுப்போம்.
0: நீங்க எடுக்கணும்னா காஞ்சிபுரம் தான் எடுப்பீங்க. ஓகே, நன்றி, இணைப்புல வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம், நன்றிகள் மேடம்.
0: இப்போ உங்க ஆவடி பகுதியில வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இருக்குது, இது எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஏதோ சொல்லுவீங்க. வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் அம்பத்தூர் பக்கத்துல இருக்க ஆவடியில, இது ரொம்ப ஹைலைட் ஆனது.
3: நானு
0: சார், சார் கேள்விக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நிறைய பேர் இணைப்புல வராங்க, மிக்க நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுவது?
4: வணக்கம் மேடம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல இருந்து செண்பகவல்லி பேசுறேன்.
0: செண்பகவல்லி சொல்லுங்க.
4: ஆமா,
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொன்னீங்க இல்லையா? ஹலோ,
4: கடலூர் மாவட்டம் மேடம்.
0: கடலூர் மாவட்டம், சரி,
4: கடலூர் மாவட்டம் மேடம்.
0: கடலூர் மாவட்டம், சரி. நீங்க வந்து ஒரு மலைப்பகுதிக்கு, நான் கடல் சார்ந்து உங்களோட அதிகமான வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, கடல் பகுதி சார்ந்து மலை மாவட்டங்களுக்கு போகணும்னா நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் உங்களுக்கு கேட்கணும் பேசுறது. சரி, மலை மாவட்டங்களுக்கு போகணும்னா நீங்க எந்த பகுதியை சூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்?
4: ஊட்டி மேடம்.
0: ஊட்டி, ஊட்டியை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நன்றி, இணைப்பு வந்ததற்கு நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். திருநின்றவூர் கணபதி. சார், இது உங்கள் ஊர் சொல்கிறீங்க இல்லையா, இது எந்த பகுதி, எந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தில் வரும் இது?
5: அது வந்து சூலூர் மாவட்டங்க.
0: சூலூரா?
5: திருவள்ளூர் மாவட்டம்.
0: திருவள்ளூர் மாவட்டம், ஓகே. திருவள்ளூர் மாவட்டம், இப்போ நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் இருக்கீங்க, டக்குன்னு நாகர்கோவில் வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. நாகர்கோவில் போகணுன்னு ஒரு வாய்ப்பு வருது. ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம், மாதவத்திலிருந்து பேசுறேன்.
0: நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க தயவுசெய்து.
6: பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்.
0: மாதவரம், உங்களோட பகுதியில வந்து ரொம்ப

0: உங்களுக்கு அப்பையிலிருந்து நான் இருக்கிறேன் ஃபேமஸான விஷயங்கள் ரெண்டு இருக்குன்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
1: எங்க இதுல மாதவர் மாதவத்துல ஃபேமஸான என்னது கோவில் நல்லா இருக்கும்
0: மாதவரம்
1: இது மாதவரத்துல. அதுக்கப்புறம் இது பழம் மாம்பழம் இருக்குல்ல அது நல்லா இதா கிடைக்கும். காரக்குடி காரக்குடியில வந்து கொப்படையம்மன் கோவில் அந்த இது அந்த மாதிரி கொப்படையம்மன் கோயில் அப்புறம் வந்து சாப்பாடு சாப்பாடு எல்லாமே
0: நல்லா இதா இருக்கும். நன்றி நிறைய சொல்லுங்க. நன்றி மிக்க நன்றி. நம்ம ஒரு நேயரிடம் பேசுவோம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: மாவட்டம் வளைமலந்து கார்த்தி பேசுறேன்.
0: எந்த மாவட்டம்?
2: திருவாரூர் மாவட்டம் வளைமலந்து கார்த்தி பேசுறேன்.
0: திருவாரூர் மாவட்டம் வளைங்கைமான்.
2: ஆமா மேடம்.
0: ஒரு 20 கிலோமீட்டர்

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் வளைமானந்து காப்பி பேசுறேன்.
0: எந்த மாவட்டம்?
1: திருவாரூர் மாவட்டம் வளைமானந்து காப்பி
0: பேசுறேன். திருவாரூர் மாவட்டம் வளைங்கைமான். ஒரு 20 கிலோமீட்டர் உங்க பகுதியிலேருந்து நீங்க டக்குன்னு ரீச் ஆகி போயிட்டோன்னா அந்த ஃபேமஸான ஊருன்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ரொம்ப ஃபேமஸ். என்னங்க? ஒரு 20 கிலோமீட்டர் நான் போனேன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப ஹைலைட்டான இது எங்க பகுதியில் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க?
1: 20 கிலோமீட்டர் தாண்டி போனா தஞ்சாவூர் தான் போவேன்.
0: தஞ்சாவூர் தான் போவீங்க? சரி, ஓகே. தஞ்சாவூர் போனோடனே அங்கே டக்குன்னு இறங்கினோடனே நான் அந்த இடத்த பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். பெரிய கோயில் சொல்லக்கூட, வேற ஏதாவது சொல்லுங்க.
1: பெரிய கோயில்
0: அதை சொல்லக்கூட, வேற ஏதாவது சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சாவூர்.
0: ஓகே, நன்றி. இணைப்பு வந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுங்க, கேளுங்க. நன்றி,
1: நன்றி.
0: ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நீர்கள் வந்து அவங்களோட பகுதிகளோட சிறப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்?

நாகராஜன் அப்படிங்கிற நேயர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி மிக அருமையாக உள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் பதிவிலிருந்து கேள்விகள் பதில்கள் சூப்பர். களமருதூரில் இருந்து நாகராஜன் மற்றும் பிருந்தா, உளுந்தூர்பேட்டை வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூர்யா சண்முகம், பசுபதி கோவில், அவங்க வந்து அருமை அருமை எஃப்எம் விட்டாகல மனம் வருவதில்லை என்பது உண்மைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நன்றி. ஹரிராம் தேனி, அவங்க வந்து நிகழ்ச்சி மூலம் பல முயற்சி செஞ்சேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு வழிவிடலாம். அப்போ தான் நம்ம டக்குன்னு பேசிட்டு நிறைய பேர்கிட்ட பேசலாம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் குடும்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜ சுப்பையா புத்தகம், தேனியில் தேவாரம் குண்டுமல்லி போடிமெட்டு பகுதியில் தேனீக்கள் தேன் தேனீக்கள் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலவையான பாடல்கள் அனைத்து அவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அயனாவரம்லேருந்து அப்பு அப்படிங்கிற நேயர். ஸோ நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடலோடு நிறைவு பெறுகின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம்மோடு, இணைந்து 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. இந்த அலைவரிசைகளில் நாம் வந்து நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்ருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிஹரன் பாடியது, பழனிபாரதி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசை, நானுங்கள் ஆர்ஜி செங்கவளம் சரத். 5 மணிக்கு கேட்கலாம் பூந்தன்றல் நிகழ்ச்சியினையும்.

நேரம் 5:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நினைஞ்சிருக்கோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, சொந்த ஊர் அப்படின்னதும் உங்க ஞாபகத்துக்கு வர்றது என்ன? சொந்த ஊர்னாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி உணர்வு இருக்கும் இல்லையா? சில பேருக்கு சொந்த ஊர் அப்படின்னதும் அம்மா சமைச்ச அந்த சாப்பாடு நினைவுக்கு வரும். சில பேருக்கு தாத்தா பாட்டியோடைய வீடு, இன்னும் சில பேருக்கு நண்பர்களோட விளையாடிய அந்த தெருக்கள், சச்சே மறக்கவே முடியாதுல்ல. கோவில் திருவிழா, ஊர் திருவிழா, ஊருக்கு போகும் அந்த பேருந்து பயணம் கூட சொந்த ஊர் அப்படின்னாலே ஞாபகம் வரும். அஃப்கோர்ஸ் அந்த பேருந்து, அந்த பஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். எஸ், அப்படி உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னதும் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது என்ன? ஏன் சொந்த ஊர் என்ன? மாயோரம் பக்கத்தில் தேரடந்தூர் அப்படிங்கிற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த தேரடந்தூர் அப்படின்னு நினச்சதுமே அந்த கம்பர் கோட்டம் எனக்கு ஞாபகம் வரும். அந்த கம்பர் கோட்டத்தில் நான் விளையாடின விளையாட்டு, அதுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்கும். எங்கள் தாத்தா எப்போதும் ஸ்கூல் முடித்து கூட்டிகிட்டு வரும்போது அந்த லைப்ரரிக்கு போயிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன். அந்த லைப்ரரியில் படித்த என்னுடைய அந்த படிப்பு, அந்த தமிழ் மொழிக்கான அந்த முக்கியத்துவம், இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி உங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னதும் உங்கள் ஞாபகத்துக்கு என்னென்னலாம் வருது, உங்கள் சொந்த ஊர் என்ன, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டயல் பண்ணணுங்க, ஃபோன் பண்ணணும், என் கூட ஷேர் பண்ணணும். எஸ், நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 2952-0853. இன்னொரு நம்பர் 2838-9871. முன்னிணைப்பு என்ன 044 மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து உங்கள் சொந்த கதையை, சொந்த ஊர் கதையை நான் கேட்குறேன். என்ன பாடல் கேட்க போகிறோம்? ஊர் விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா மற்றும் ஜானகி குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: சொந்த ஊர் அப்படிங்கிறது வெறும் இடம் மட்டும் கிடையாது, நம்முடைய நினைவுகளோடும் உறவுகளோடும் வாழ்க்கையோடும் கலந்த ஒரு உணர்வு. அந்த சொந்த மண்ணோட நினைவுகளை அழகாக சொல்லும் பாடல் தான் இந்த சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாடல் தான் கேட்டு முடித்தோம். எஸ், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கலா பேசுறேன் சார்.
0: கலா சொல்லுங்க. கலா நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: பெங்களூர்ல
2: செங்காத்து
0: ஆலங்குளம். என்ன மாவட்டம்?
2: தென்காசி.
0: தென்காசி, ஓகே ஓகே.
2: திருநெல்வேலில இருந்து தென்காசிக்கு நடுவுல இருக்கும். கரெக்டா சென்டர் அது. ஏன்னா எனக்கு அந்த ரோட்ல நாங்க இந்த சினிமா பார்க்க நடந்து போவோம். இப்பவும் நடந்தா போவோம். போகும்போது அந்த கடைகள் எல்லாம் பாத்துக்க, அதுல ஒரே ஆலமரம் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆலமரம் தான் இருக்கு. அந்த இடத்துல நிக்கும் போது நம்மளுக்கு ஒரு

0: ஆசையா இருக்கும்.
1: எஸ்
0: அப்புறம் இங்க இந்த பக்கம் கிழக்காண்டி கிழக்கறி போறவா ஸ்கூலுக்கு போறவழி அங்க வந்து ஒரே வயல்வெளி. அந்த இப்ப இப்பவும் நான் நடந்து போகும்போது எனக்கு அந்த ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு வேப்ப மரம் இருக்கு. இப்ப இந்த சீசன்ல போகும்போது அந்த வேப்ப மரத்தை எல்லாம் பிறக்குனேன் எனக்கு அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போகும்போது பிறக்கிக்கிட்டே போவோம் அந்த ஞாபகம் வந்தது. அப்புறம் கிணறுகள்ல நீச்சல் அடிச்சு நான் ரொம்ப
1: அருமை அருமை.
0: ஆமா
1: ஓகே தேங்க்யூ. நீங்க சொல்லும் போதே அந்த ஒரு ஆனந்தம் தெரியுது எல்லா நேயர்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்
0: இப்பவும் போனாலும் அந்த ஞாபகம் நல்லா அருமையா இருக்கும்.
1: அருமை அருமை அருமை
0: நன்றி.
1: அப்பா அவங்க சொல்லும் போது அதுல இருக்கிற அந்த ஆனந்தத்தை நோட் பண்ணீங்களா? என்ன ஒரு ஆனந்தம் இல்ல. எஸ் அப்படியே நம்ம ஊர் பக்கம்லாம் போகும்போது அவங்க எப்படி இருக்காங்க, இந்த தெருவில் இந்த பர்சனுடைய பையன் என்ன பண்ணுறான், இந்த பர்சன் வந்து அவ்வளோ உடம்பு சரியாமல் இருந்தார் அவர் என்னன்னாரு அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய பாடலில் வந்து அவர் கேட்டுகிட்டே இருக்காரு ஊரில் யார் யார் எப்படி இருக்காங்க, வெளியூரில் தங்கி இருக்கிறவர் சொந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து வராரு. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இந்திரா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டே இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் இணை அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருங்கள்.
2: உடம்பு மகா எட்டு மணி.

0: முத்துக்கும் மாணிக்கம் கொண்டு சௌக்கியமா.
1: நேரம் 5:16 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எஸ், சொந்த ஊர் அப்படின்னது உங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார்? எங்கிருந்து வணக்கம்? வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. எஸ்,
2: கும்பகோணத்துலேருந்து பி மீனாட்சி.
1: கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி, சொல்லுங்க மீனாட்சி.
2: கும்பகோணனாவே கோயில் நகரம் கும்பகோணம் தான்.
1: கோவில் நகரம் தான் கும்பகோணம். ஆமாங்க, நானும் பல ஏரியாக்களை அங்க சுத்திருக்கேன். சொல்லுங்க.
2: எங்க அப்பா கூட எங்க கோயிலுக்குலாம் போன நாகம் தான் எங்க போற ஊருக்கு வந்தாங்க.
1: அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அது? கும்பகோணத்துக்கு இன்னொரு பேர்
2: குடந்தை.
1: திருக்குடந்தையா? சூப்பர், அருமை. நீங்க இப்ப கும்பகோணத்துலதான் இருக்கீங்க, அங்க அதுதான் சொந்த ஊர் இல்லையா?
2: சொந்த ஊர் கும்பகோணம் தான் எங்க சொந்த ஊர்.
1: ரசிச்சு வாழுங்க, என்ஜாய்.
2: ஆமா மேடம்,
1: பை.
2: ஆமா சார்.
1: ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த நேயர் வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: எஸ், யார் இங்க இருந்து?
3: திருநெல்வேலி காமராஜ், பாளையங்கோட்டையில இருந்து.
1: சொல்லுங்க காமராஜ் சார்.
3: வாங்க சார், எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வந்து ஆல் இந்தியா ரேடியோ இருக்கு.
1: ஆ, சூப்பர்.
3: பாளையங்கோட்டையில இருந்து.
1: ம் ம் ம்.
3: அதே மாதிரி வந்து பொது நூலகம் ஒன்று
1: இருக்கு. ஓகே.
3: அது சேவை ஸ்கூல்ல தான் படித்தேன். அதே இது எங்க வீட்டுல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல வந்து தாமரணி ஆறு.
1: ஓ, அருமை அருமை.
3: எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ல வந்து நெல்லையப்பர் கோயில்.
1: இவ்வளவு அற்புதமான இடங்கள்லாம் பக்கத்துல இருக்கு.
3: சிட்டுக்குருவி
1: சத்தம் அப்படியே கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா?
3: ஆமா, கேட்டுட்டே இருப்போம். எங்க வீட்டுல கூட இருக்கு.
1: ஓ, வீட்லயே வளர்க்குறீங்க? ஓ, அது வந்துட்டு போகும் இல்லையா?
3: ஆமா, வந்துட்டு போகும்.
1: ஓகே.
3: இப்போ கிட்டத்தட்ட எங்க தெருல மட்டுமே ஒரு 10 ஜோடி இருக்கு.
1: அடேங்கப்பா, அருமை அருமை அருமை சார்.
3: நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.

ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் பிரபாகரன் பூர்வீக மாவட்டமான ஈரோட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களான தீரன் சின்னமலை, பொல்லான் வாழ்ந்தம்மன், பவானி, கூடுதுறை, சத்தியமங்கலம், பன்னாரியம்மன் திருக்கோவில், சென்னிமலையில் உள்ள முருகன் கோவில், இவை அனைத்துமே வந்து முக்கியமான திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த முக்கியமான இடம், ஊருடனுடைய பெருமை, இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஜவுளித்துறைக்கு மிக பிரபலமான மாவட்டம்ங்க எங்கள் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், அடுத்தது ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. வீரராகவன், ஹைதா மஹி, புண்ணியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பிரேம்நாத் பிரேம் உள்ளிட்டோர்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கோவா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு மற்றும் பவதாரணி குரலில், கங்கையமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம். நேரம் 5:20.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: எஸ், இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் சொந்த ஊர் தாண்டி வந்து நகரங்களில் இல்லை வேறு ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சிட்ருப்போம். அது விருப்பம் இருந்தும் செய்யலாம், இல்லை பல்வேறு காரணங்களுக்காகவும் நம்ம செய்யலாம். எப்படி செஞ்சாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஊர் ஞாபகம் வரும்ல, சே இன்னமா வாழ்ந்துருக்கோம் இல்லை நம்மளும் அப்படின்னு. எஸ் அதை பற்றிலாம் தான் இந்த ஷோவில் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த ஒரு டச் கொடுக்குறாங்க. எஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ஒரு நினைவுகளை வந்து பகிர்றாங்க. அது தெரியுது, அவங்க ஊரை விட்டு வெளில இருக்காங்க அப்படிங்கிற உணர்வும் வெளிப்படுது. ஊர்லேயே இருந்துக்கிட்டு இதை பார்த்தீங்களா, எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இது இருக்குது, எங்கள் ஊர்னாலே கோவில் நகரம் தான் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மகிழ்ச்சி தெரியுது. எஸ் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
4: வணக்கம் சார், பார்த்திபன் பேசுகிறேன் சார்.
3: பார்த்திபன் எங்கிருந்து?
4: அதாவது இது நான் எங்கள் மாடமக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊருக்கு, மாமா எங்கள் மற்ற மாமா ஊருக்கு, அங்கே விசேஷம் சார்.
3: ஓகே, என்ன எந்த ஊர் உங்கள் ஊர்? என்ன? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் இளவரசன், நான் மன்னார்குடி பக்கம் பெருகா வாழ்ந்தேன்.
3: மன்னார்குடி இளவரசன், சொல்லுங்க இளவரசன்.
4: ஆமா ஆமாங்க சார்.
3: ராஜகோபால சுவாமியா ஸ்பெஷல்?
4: ஆமா ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
3: ஓகே,
4: கடந்த யாவகம்னா எனக்கு பள்ளி பருவம் தான் சார் ரொம்ப நினைவுக்கு. இன்னைக்கு கூட ஒரு சாக் பீஸ் ஒன்னு விசிட் சைட்டு விசிட் போயிருந்தேன்.
3: ஓகே,
4: ஒரு சாக் பீஸ் எடுத்து பார்த்தப்போ அந்த பள்ளி யாவகம் வந்துச்சு எனக்கு. 6வதுலேருந்து வந்து பிரேயர்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடுவேன் ஸ்கூல்ல.
3: ஓ அருமை.
4: அதை பாடி முடிச்சு விட்டு நேராக ஹெட் மாஸ்டர் ரூம்ல போயிட்டு சாக் பேசுறதுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு ஸ்கூல்ல ஒட்டி வச்சுக்கிறது.
3: சூப்பர்.
4: அதே மாதிரி ஸ்கூல்ல லீடர்ஸ் வேற, 6வதுலேருந்து 12-12 வரைக்கும் லீடர் வேற. இதெல்லாம் நடந்து வரப்ப அந்த கனவுகள் அப்படியே, அந்த நினைவுகள் அப்படியே எனக்கே அறியாம ஒரு 15 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த பேக்ல போய் பார்த்தா அப்படியே வாழ்க்கை அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு சார்.
3: சூப்பர் சார், அருமையா
4: சொன்னீங்க.
3: மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஞாபகம் வர்றதே அந்த பள்ளி நாட்கள் தான். ஆமால, இந்த ஃப்ரெண்ட்லாம் என்ன எப்படி இருக்கானே தெரியல, நம்மளா
4: விடாம ஸ்கூல் போயிருவோம் சார்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: நியூஸ் வாசிக்கிறது, அந்த பழமொழிகள் எல்லாம் சொல்றது, இதெல்லாம் அப்படியே எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து அப்படியே அது இப்ப எனக்கு அந்த மாதிரி நேரம் மறுபடியும் அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான அது
3: பெரிய சந்தேகம்.
4: ஒரு 15 நிமிஷம் ரொம்ப வியப்பாயிட்டேன் சார். அந்த சாக்கிஸ் எனக்கு அது ஞாபகம் படுத்து சார் இன்னைக்கு.
3: அருமை அருமை அருமை.
4: சைட்ல இன்ஜினியர் வச்சிருந்தாப்ல, அந்த கம்பி எல்லாம் கட்டுறது மார்க் பண்றது வச்சிருந்தாங்க அந்த சாக் பீஸ்.
3: புரியுது புரியுது.
4: அதை எடுத்து

0: பாக்குறப்ப அந்த பள்ளி பருவம் ஞாபகம்.
1: அழகா அழகா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்து நன்றி.
1: நன்றி சார். ஸ்கூலை பற்றிலாம் பேசிட்டாரு. எஸ், ஸ்கூல் பாடலை கேட்காம இருக்க முடியுமா? கேட்போம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக ஞாபகம் வருதே அந்த பாடல் தான் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா. நேரம் 5:30.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 5:36 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில இணைஞ்சிருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், நான் சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்,
1: பேசுறேன். என்னுடைய ஊர் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தான் சார்.
0: எஸ்,
1: ரொம்ப அருமையான ஒரு ஊரு.
0: ஓகே,
1: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க கத்திரிக்காய் அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸ். அதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தி காடுகள் அப்படின்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அரிய வகையான உயிரினங்கள், பறவை இனங்கள் இதெல்லாம் இருக்கு. சின்ன வயசுல நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த உயிரினங்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்த ஞாபகங்கள் ஒரு புறம் இருக்கு. பாலாறு இருக்கும் சார், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் ஓடும்
0: சுருக்கமா சுருக்கமா.
1: ஆமா, அது மட்டும் சொல்லி, அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள் வேலூர் மாவட்டத்தை சுத்தி இருக்கு. வள்ளிமலை, பொற்கோவில், வேலூர் கோட்டை எல்லாத்தோட நான் மார்த்தட்டி சொல்லிட்டேன். சுதந்திர போராட்டத்திற்கு முதன் முதலாக அந்த வேலூர் புரட்சி அப்படிங்கறது என்னுடைய ஊர்லதான் நடந்தது.
0: அருமை அருமை அருமை அருமை அருமை அருமையா பகிர்ந்துகிட்டீங்க சந்திரசேகர். அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. எஸ், யார் அங்கிருந்து? எஸ் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மஞ்சள் விலை என்ற கிராமம்.
0: மஞ்சள் விலை, ஓகே.
2: அது வந்து எங்களுக்கு தாமிரபரணி வந்து ரொம்ப பக்கம், அதாவது ஊர்ல இருந்து தாமிரபரணி ரோட் ஒரு 100 அடி அந்த மாதிரி தான் விசேஷம்.
0: ஓகே, புரியுது. அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. இப்ப வந்து நீங்க சென்னையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த சொந்த ஊர் அப்படின்னதும் வந்து உங்க மனசுல முதல்ல அந்த வர விஷயம் என்ன?
2: தாமிரபரணியில எப்ப பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கும். அதை சுத்தி வர ஊர்ல இருந்து அந்த சிறுவைகண்டன்ற ஏரியாவுல இருந்து ஊருக்கு ஊரு வாய்க்கால் வந்துகிட்டு இருக்கும். அதுலயும் தண்ணி ஊரை சுத்தி வரும். ஆனா அந்த தாமிரபரணியில குளிச்சிட்டு அதுல சாயங்காலம் காலையில நேரம் காலம் தெரியாம நாங்க வந்து ஆத்துல கபடி
0: விளையாண்டுட்டு
2: மண்ணு குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி விளையாடுறது அது ரொம்ப சுகமா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார், அருமை.
2: ஆமா சார், நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
0: பாச வணக்கம். யார் இங்கிருந்து?
3: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க
0: ஆண்டனி சார், சொல்லுங்க சார்.
3: ஞாபகங்கள் வர நானு 5ஆம் வகுப்பு படிக்கலயே நீச்சல் பழகிட்டேன். அந்த கிணத்தை அந்த கிணத்தை பார்க்கும் பொழுது கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இருங்க. இப்ப இந்த கிணத்துல தான் நீச்சல் பழக நல்லது கேட்டுக்கிறது போகும்பொழுது அந்த கிணத்தையும் ஆற்றையும் பார்க்காம வரவே மாட்டேன். நீட்டை டைட்டில் வைத்த போது மலர் நினைவுகளுக்கு கொண்டு போயிட்டீங்க.
0: போகணுமே கண்டிப்பா. எஸ் எத்தனையோ பேர் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல.
3: கண்டிப்பா
0: சொந்த ஒரு பாசத்தோட.
3: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: எஸ், அதுக்காக தான் இந்த டாபிக்.
3: அந்த லிஸ்னர்ஸ், அது ஆலமரம் பாத்தீங்கன்னா ஆலமரத்துல பொங்கல் வைப்பாங்க. முனிவர் சுவாமி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மத சார்பற்ற மத வேறுபாடுகளுக்காக பக்கத்து இருக்காருங்க அந்த ஆலமரத்துல பொங்கல் வைப்பாங்க. நாங்க 5ஆம் வகுப்பு படிக்கையில அவங்களுக்குள்ள அந்த ஆலமரத்தை தூர் விளையாடிட்டு பொங்கல் சாப்பிட்டு வாங்கிட்டு வருவோம். சாப்பிட்டு வருவோம். அந்த ஆலமரம் பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த இதுல, அந்த ஆற்றுக்கு பக்கத்துல அருகாமையில.
0: ஊருக்கு அந்த காலத்துல ஒரு அடையாளம் அப்படின்னா அவங்க அந்த ஆலமரத்தை தான் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்து கிட்டதான் இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் அங்க வயசானவங்க

இளைஞர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. நிறைய நினைவுகள். நன்றி ஆண்டனி. எஸ், எவ்வளோ மாற்றங்கள்ல அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில். அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ மாற்றம் அப்படிங்கிறத லைட்டாக அப்படியே ரீவைண்ட் பண்ணிட்டு வரும் அந்த பாட்டு. எஸ், பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக பரத்வாஜ் குரலில், ஸ்னேகன் வரிகளில், பரத்வாஜின் இசையில்.

கேட்டீர்கள் ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. கும்பகோணம், மன்னார்குடி, தூத்துக்குடி, சென்னைன்னு பல மாவட்டங்கள்லேருந்தும் கால் என்னுடைய சொந்த ஊர் இது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவுகளும் அப்படியே அழகாக வந்து பதிவு பண்ணாங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதி

ஊர்ல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

நேரம் 6:01. பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் நாம இப்ப கேட்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம் ஆகியோர் சேர்ந்து பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: நாம கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேவியின் திருவிளையாடல்.
1: பக்தி மாலை.

0: தாயே நீயே துணை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டோம். நேரம் 6:11.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாம கேட்ட அந்த பாடல் மேல்நாட்டு மருமகள் அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். வாணி ஜெயராம் பாடியது, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: அருமையான அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். சரணம் ஐயப்பா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி பாடியது, புலவர் மாறி எழுதிய பாடலுக்கு இசை சந்திரபோஸ். சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாம் கேட்ட அந்த பாடல் எம் எல் வசந்தகுமாரி டாக்டர் சீர்காழிஸ் கோவிந்தராஜன் பாடியது. மீண்ட சொர்க்கம் அப்படிங்கிற படத்திற்காக நாம் கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ் பாரதி தமிழ் பண்பலை.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். பி. சுசீலா பாடியது, இசை ஜி. தேவராஜன்.

0: நாம் கேட்ட அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி அப்படிங்கிற படத்திற்காக பி சுசீலாவின் குரலில் கேட்டோம். கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை ஜி தேவராஜன். இணைந்திருந்தோம் பக்தி மாலையில். நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். இனி விரிவான செய்திகள்.

0: விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 315,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 447,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடித் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக

0: கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச்சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக் கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, இது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி என் விருப்பம்.
1: என் விருப்பம்.
0: இந்த இனிமையான மாலை நேரத்தில் தென்றல் காற்று காற்றோடு கலந்து பயணித்து நம் உடலை குளிர்வித்து பாடல்கள் மனசையும் குளிர்விக்க என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் அரங்கேற கேட்கலாம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம்.

பி சுசீல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது வாலியற்றை பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நீரும் நெருப்பும் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். இணைந்திருக்கின்றோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற படத்திற்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் கேட்டோம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள்

0: கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய் இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம கேட்க போற அடுத்த பாடல் எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதர், பாடலாசிரியர் வாலி.

நாம கேட்ட பாடல் எங்கள் தங்கம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் வாலி. நேரம் 6:55 முதலியாயிட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல் சிஐடி சங்கர் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை வேதா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

0: என் விருப்பம்.
1: எட்டு மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
2: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
3: எம்புட்டு இருக்குது ஆசைல அத காட்ட போற
2: சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
1: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: It's 102.3 Simply Tension Free.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 7:01. இப்பொழுது நாம கேட்கலாம் திரை கானம். சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 7:01:30.

இனிமையான அந்த பாடல் மலர்ந்தது. ராஜாதி ராஜா அப்படிங்கிற படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியது, பிரைசுடன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம்.

0: சலங்கையில் ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ராட்சசன் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வெறும் தேதி பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை

நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய

0: ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலைக் குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: It's 102.3 Simply tension free. தொடர்வது திரைகானம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை நாம் கேட்டோம். ராம் லக்ஷ்மண் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வாலியேற்றிய பாடல், இசை இளையராஜா. நேரம் 7:30. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச்செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எங்களுடைய அலுவலகத்தில் ஓர் உயர் அலுவலர் இருந்தார். அவர்கிட்ட ஏதாவது கேட்க போனா இதில் ரெண்டு விஷயம் இருக்குன்னு ஆரம்பிப்பார். அதுபோல இன்றைய கடுதாசி ஆரம்பிக்கும் போது 3 செய்திகள் வாழ்க்கையில் முக்கியம்னு எழுத ஆரம்பிக்கிறோம். குட் ஆக்ஷன், நல்ல செயல்களை செய்யறது. குவாலிட்டி ஃபங்க்ஷன், திறமையோடு செயல்படுவது. கிளியர் விஷன், தெளிவாக செயல்படுறது. இந்த 3 ஒருத்தருக்கு இருக்கணும்னா அவர் தினமும் நல்லா ஆழ்ந்து நிம்மதியாக தூங்க வேண்டியது அவசியம்னு தூக்கம் தொடர்பான சிறப்பு மருத்துவர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். சாப்பாடு நம்ம உடம்புக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல தூக்கமும் முக்கியமானது. நேற்று நல்லா தூங்கி இருந்தா தான் இன்னைக்கு நல்லா வேலை செய்ய முடியும், வேலையும் சரியாக நடைபெறும். நம்ம வாழ்நாளில் 1/3 நாட்கள் தூக்கத்திலேயே போகுது, அதுதான் நல்லதும் கூட. வீரமணி ஐயா, ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் வரை தூங்கியே ஆகணும். இதில் முன்ன பின்ன 1 மணி நேரம் இருக்கலாம். போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா

0: உணவுக்கு வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். ரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன், ஏன் தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாம் வருமா. தூக்கம் குறைய குறைய படிப்படியா உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் சிதைய ஆரம்பிச்சு அதிலிருந்து டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய சில தீமை தரும் வேதிப்பொருட்கள் உற்பத்தியாகி நம்ம உடம்புல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுவே புற்றுநோய் உட்பட கொடிய நோய்களுக்கு காரணமாகலாம்னு மருத்துவ வல்லுநர் சொல்லியிருக்கிறார். அதனால நல்ல ஆழ்ந்த நித்திரை அவசியம். சரியான நேரத்தில் தூங்கணும். அது என்ன சரியான நேரம்? இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள்ள தூங்கிறது சரியான நேரம். சரியான அளவு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தினமும் ஒருத்தர் தூங்கணும். மதிய நேரத்தில் தூங்கலாமான்னு ஒரு கேள்வி எழும். ஒரு 1:30 நிமிஷம் அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறார் மருத்துவர். வீரமணி ஐயா, நம்ம உடம்பும் ஒரு மெஷின் மாதிரி தான். இயந்திரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். தேவை ஏற்படும் போது ஓவர்ஹாலிங், ஆயில் சர்வீஸ்லாம் செய்யணும். இதே மாதிரி தான் நம்ம நிலங்களுக்கும் ஒரு போகம் பயிர் சாகுபடி செய்யாமல் சும்மா அப்படியே தரிசா போட்டு வைக்கலாம். அதாவது ஓய்வு கொடுக்கலாம். தண்ணியும் மின்சாரமும் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் 3 போகமும் பயிர் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மண்ணுக்கு நிலத்துக்கு உயிர் கொடுக்கும் நுண்ணுயிர்கள் வாழ இயற்கை உரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவாங்க. உயிரில்லாத எந்த பொருளும் வீண் தானே. அப்படி இருக்கும்போது நமது மண் உயிரூட்டம் உள்ளதா இருக்க பசுந்தாளுர பயிர்களின் விதைகளை விதைக்கலாம். இயற்கை உரம் போட்டுத்தான் பயிர் சாகுபடியை துவக்கணும். 3-4 மாச காலம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கலாம். நமது உடலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றத கேட்கிறோம். ஆனா நமது வாழ்வுக்கு தேவையான மண்ணுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசிங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இது 102.3, இங்க எல்லாமே வேற லெவல் ஃபன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கிறது. நாம கேட்கலாம் பாட்டும் பயணமும்.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் இந்த வரிசையில் ஒவ்வொரு நாளும் ருசிகரமான ஒரு வித்தியாசமான அமைப்பில் பாடல்கள் நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றும் சில பாடல்கள் உங்களுக்காக. இந்த பாட்டில் ஹீரோ வந்து ஸ்பெஷலோ இல்லையோ, இதோட ஹீரோயின் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர், பாடல் ஆசிரியர் கண்ணதாஸ்.

இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களும் சௌகார்ஜானி அவங்களும் அந்த பாட்டில் வந்து நடிச்சிருப்பாங்க. பார் மகளை பார் அப்படிங்கிற படம் தான் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். அவ்வளோ அருமையாக ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த காம்பினேஷனே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாடலும் எவர்கிரீனான சாங் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் அந்த பாட்டு ரொம்பவே ஹிட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சௌகார் ஜானகி அவங்களோட இயல்பான அருமையான அந்த ஒரு தன்மையான நடிப்பை எல்லாரையுமே கவரக்கூடியது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அடுத்து ஒரு பாடல், அவங்க நடித்த திரைப்படம்

ஈர்கோடுகள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இதில் ரெண்டு பேர் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த குரல் பி சுசீலா மற்றும் ஜமுனா ராணியுடையது. அந்த இடம் முழுக்க பரவி பரவி அவங்க பாடினாலும் அந்த குரலும் அந்த சொற்களும் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். யாருக்கு யார் போட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏக்கம், அந்த ஒரு மனதின் கவலை அத்தனையும் இழையோடு இந்த பாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேட்கலாம் இந்த பாடல்.

0: பி சுசீலா ஜமுனாராணி அவங்களோட வாய்ஸில் இந்த பாடல் வந்து நாம் கேட்டோம். இருகோடுகள் அப்படிங்கிற படத்திற்காக இசை வி குமார். ஆக்சுவலாக இந்த பாட்டில் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சவுகார் ஜானகி அவங்களும் ஜெயந்தி அவங்களும். ஒரு ஒருத்தர் எக்ஸ்பிரஷனும் யாருடைய இது சூப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாத, அளவிட முடியாத எவர்கிரீன் சாங்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நாம் இணைந்து கேட்டுட்ருக்குறோம் பாட்டும் பயணமும். நேரம் 7:48 ஆகப்போகுது. இப்படி கலக்கலான சாங்ஸ் எப்போ கேட்டாலும் நமக்கு அப்படியே அந்த இடத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவிலான பாடல்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க சவுகார் ஜானகி அவங்க. இப்போ அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல். இப்படி ஒரு நம்ம முன்னாடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு கேட்டோம், அப்புறம் ஒரு போட்டி அதே சமயம் சோகம் அப்படிங்கிற ஒரு இரண்டு உணர்வுகளும் கலந்த ஒரு பாடலாக ஒலித்தது இந்த பாட்டு. அப்படின்னா செம்ம ஜாலியான பாட்டு. இது வேறொரு தளத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல் கேட்கும் போது உங்களுக்கே புரியும்.
1: நீங்க அசடா சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற

எம் சவுந்தரராஜன், பி சுசீல் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். வாலி இயற்றிய பாடல், இசை வி குமார். எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்திற்காக தான் இந்த பாடலை நாம் கேட்டோம். இந்த பாட்டை பற்றி நான் எதுவுமே சொல்ல வேணாம். அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பிரஷனோடு வரக்கூடிய பாடல், நிறைவாக வரக்கூடிய பாடல். புதிய பறவை அப்படிங்கிற படத்திற்காக ஒரு சோலோவாக ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பாடக்கூடியதான். அப்படி ஒரு துள்ளலான இசை, அந்த ஒரு முகபாவனையும் அவ்வளோ துள்ளலாகவே அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், பி சுசீலா பாடியது. புதிய பறவை அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். இந்த பாட்டு நம்ம ஞாபகத்தை விட்டு என்றைக்குமே போகாது இல்லையா?

0: இணைந்திருந்தும் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்மூர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க.

அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கியை எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றி இருக்குது அந்த நாய்க்குட்டி.

0: பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்கதரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும், அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறது இல்லை, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே செங்கமலம் சரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் இசையும் நானும்.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதாலும் உணரப்படுகின்றன. அதுதான் சாரங்கி. சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ராதா கிரிதரன்.
3: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இன்னைக்கு யாரு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிக்க போறாங்க? தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசை கலைஞர் இவர். சாரங்கி மனோன்மணி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மேம், நீங்க நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட வாசித்த பெருமையும் உங்களுக்கு இருக்கு. இளையராஜா அவர்கள், ஏ ஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத், ஜிப்ரான், ஹிப்ஹாப் தமிழா, இமான், கீரவாணி அவர்கள், இப்படி நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட வாசி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள். இளையராஜா அவர்கிட்ட வாசித்த அந்த அனுபவம் மேம், ஏன்னா அதை இப்போ லேட்டஸ்டா பண்ணி.
4: ஆமா,

0: ரொம்ப நாள் கனவு வந்து கனவு நிறைவாகுமா அப்படின்ற இது ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். சரி எப்பயாவது வரும் அப்படின்னு. பட் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி அந்த டாக்ஸ் சாரங்கி வேணும்னு சொல்லவும் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக போகணும்னு அந்த எப்போ போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அங்கேயும் வந்து என்னோட நம்பர் கேட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நானும் கரெக்டாக அது ஒரு டைம்னு தான் சொல்லணும், லைக் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதில். அப்புறம் அம்மா வந்து நான் ஒரு வாட்டி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருந்தனால நானும் கரெக்டாக அந்த டைமில் போயிருக்கேன். ஸோ அடுத்த வாரமே என்னை கால் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு மூவி நான் வாசிச்சிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது வந்து என்னோட ட்ரீம் கம் ட்ரூ தான். அது அப்படியே அந்த சந்தோஷத்தில் இன்னும் தான் இருந்துட்டுருக்கேன்.
1: அம்மா இளையராஜா அவங்களுக்கு வாசித்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவே முகம் காட்டுமா, அதில் வந்து VS நரசிம்மன் அவங்களுடைய வயலினும் தில்ருபா அதுவும் ஒரே இதில் வரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த இசைக்கலைஞரோட வாசித்தது உங்களுடைய மறக்க முடியாத நினைவாக இருக்கு மேடம்? ஏன்னா இப்போது நீங்கள் சாரங்கி வாசிக்கிற மாதிரி உங்கள் கூட யாராவது சித்தார் வாசிச்சிருக்கலாம், இல்லை வயலின் வாசிச்சிருக்கலாம், இல்லை வீணை வாசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி கேட்குறேன்
0: அண்ட் அந்த சொப்பன சுந்தரி சாங்கில் வந்து நிறைய சித்தாரும் வரும் சாரங்கியும் வரும், அது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சாங்ஸில் அது தமிழ் தவிர நான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அந்த எல்லாத்துலேயும் வாசிருக்கேன். ஃப்ளூட்டோட நிறைய காம்பினேஷனில் சாரங்கி பண்ணியிருக்காங்க.
1: காற்று கருவியும் தந்தி கருவியும் சேர்றதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஆமாம்.
0: அப்புறம் இளையராஜா சார்க்கு இப்போ செகண்ட் சாங் ஒன்று வாசிச்சிருக்கேன், அதுலேயும் அதில் வந்து ஃப்ளூட்டு எல்லா சாரங்கி அந்த நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுவும் கேட்டால் அது கேட்கும்போது இளையராஜா சார் வந்து எப்போவுமே ஒரு கம்பைண்டான ஒரு டோன் கொடுப்பாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங்லேயும் வாசிச்சிருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் தனியாக கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம்.
1: சந்தோஷம் சொப்பன சுந்தரி பாட்டு எங்களுக்கு அது

0: மேம், அடுத்தது போகும்போது தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா தபேலா பிளேயரும் கூட, அது இல்லாமல் இந்த மாதிரி தில்ருபா, தாஷனை இதெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா மேம்? ஸோ இப்போது அதே மாதிரி அம்மாவுக்கு என்னென்ன இசைக்கருவிகள்?
1: அம்மாவும் தில்ருபா, எஸ்ராஜ், தாஷனாய். அதாவது எஸ்ராஜ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிக்க போட்டா அது தாஷனாயா மாறிடும். சோ அம்மா ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க, தில்ருபான் தாஷனாய்.
0: சாரங்கியை தவிர்த்து வேற,
1: முன்னாடி தில்ருபா நான் வாசிட்டு இருந்தேன், இப்போ வந்து சாரங்கி மட்டும்தான் வாசிக்கிறேன். பட் எனக்கு கம்போஸ் பண்ணணும்லாம் நிறைய ஆசை இருக்கு. ஸோ இனிதான் அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: இருந்தாலும் சைனீஸ் வயலின் வாசிச்சிருக்கீங்க, ஒரு சில பாடல்கள் வாசிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, சைனீஸ் வயலின் வந்து ரஹ்மான் சார் வந்து அம்மாவுக்கு கிஃப்டா ஹாங்காங் மூவி பண்ணும்போது அது வாங்கிட்டு வந்தாரு. இது தில்ருபா மாதிரி இருக்கு. அம்மாவோட ஞாபகம் வந்து அந்த டைம்ல அவர் பிஸியான ஒரு மூவி பண்ணும்போது
0: ஒரு பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா ஒரு இசைக்கலைஞர் வாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னா அது ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
1: ஆமா, அது வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா அவரே இவ்வளவு ஒரு ஒர்க் பிஸியா போயிருக்கும் போது அங்க இது இதே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அம்மாவை கால் பண்ணி கூப்பிட்டு கிஃப்டா கொடுத்தாரு. பட் அது வந்து அம்மாவுக்கு ஒன்னும் புரியல, அது ஒண்ணு ஏன்னா ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரிங் தான் இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்ல, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. சோ நானும் அப்புறம் செல்ஃப் லேர்ன்ட் பார்த்து கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்து எப்படி வாசிக்கணும்னா, அதுலயும் நிறைய மூவிஸ், தேவிஸ்ரீ பிரசாத் சார், யுவன் சங்கர் சார், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ்
0: சண்டைக்குழி படத்துல.
1: ஆமா, அதை நிறைய இதுல வாசேன். பட் இது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. நான் இப்ப நான் சைனா போனோம் அது ரிப்பேர் பண்றது.
0: அது எந்த விதமான டோனை கொடுக்கும் மேம்?
1: அது ஒரு கொஞ்சம் அந்த ஸ்னேக் டோன், ஒரு மாதிரி ஷேக்கிங், அந்த ஒரு அது வாசிச்சாலே நம்மளுக்கு அந்த சைனீஸ் ஃபீல் வந்துடும். சோ நம்ம ஊருக்கு அது எப்பயாவது தான் தேவைப்படும்.
0: எல்லா நேரங்களிலும் அது ஒன்று.
1: ஆமா, அந்த ஊரோட அந்த ஒரு படத்துல யூஸ் பண்ணும் போது அது மேட்ச் ஆகும்.
0: அந்த சைனீஸ் வயலின் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் நேம் என்ன மேம்?
1: எர்ஹு. ஓ, எர்ஹு அதோட பேரு.
0: ஸோ அதை மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள நீங்க வாசிச்சிருக்கீங்க, அந்த சைனீஸ் வயலின் கூட வாசிச்சிருக்கீங்க மேம். அடுத்து நம்ம போகணும் அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான சாங் மேடம், வெசல், அது பாடல் மேம் எங்களுக்காக.

0: ஆமாம், இதில் த அப்படின்னு போனீங்க, அப் அண்ட் டவுன் போனீங்க.
1: ஆமாம்.
0: ஸோ அந்த அப் அண்ட் டவுன் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்ஸ்.
1: ஆமாம், அது பர்ஃபெக்டாக சார் வந்து

0: இசையும் சில பேரையும் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அவ்வண்ணமே இசைக்கருவியை வாசிக்கக்கூடியவர், அந்த என்ன இசைக்கருவி, சாரங்கி அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய கலைஞர் சாரங்கி மனோன்மணி. அவங்க கிட்ட இசை சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த இசைக்கருவியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேம், அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு இடம் இருக்கா அங்க?
1: இல்ல, சாரே வந்து அவங்களுக்கு இந்த சாங்ல இவ்வளவுதான் வேணும்னு அப்படின்னு நினைச்சுப்பாங்க, நினைச்சு அவங்களோட இதுதானே இமேஜினேஷன். அந்த இடத்துக்கு இப்படிதான் வேணும்னா நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி போலாம். அது அவரே வந்து அது வந்து அதுலயும் இருக்கு. சோ அதை விட பண்ணா அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகாது,
0: அது பர்ஃபெக்டா உட்காந்துருச்சு, சீட்டிங் ஆயிடுச்சு, அதுவே போதுமானதா இருக்கு. அடுத்து சாங்னு போகும்போது RRR, அதுல என்ன மேம் உங்களுடைய பங்கு?
1: அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய ஒர்க் பண்ணேன் சாருக்கு. ஆக்சுவலா வந்து கீரவாணி சாருக்கு வந்து அம்மா இங்க நிறைய வாசிச்சிருக்காங்க, இங்க இருந்து அவர் பண்ணிருக்காரு நிறைய சாங்ஸ் எல்லாம். அப்ப வந்து நான் அவருக்கு கசல் எல்லாம் பாடி காட்டிருக்கேன், என் பொண்ணு கசல் எல்லாம் பாடுவானோன்னு பாடி காட்ட சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி சின்னத்துல நான் அப்ப அம்மாவோட போவேன். சோ அவருக்கு வந்து நான் திருப்பியும் சாரங்கி மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஃபர்ஸ்ட் மூவி RRR தான், அங்க ஹைதராபாத்ல போய் ரெக்கார்ட் பண்ணது.
0: ஆக தெலுங்கு திரைப்படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஸ்ரீவல்லி.
1: ஆமா,
0: அதுல சொல்லுங்க.
1: ஸ்ரீவல்லி வந்து எனக்கு ரொம்ப பெரிய நேம் கொடுத்தது, ஏன்னா வந்து பேன் இண்டியா மூவினால ஹிந்திலையும் பயங்கர ஹிட். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி கம்போசர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி, ஏன்னா இது யார் வாசிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டு, அதனால அது நல்ல ரீச் ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் தேவி ஸ்ரீ பிரசாத் சாருக்கு தான் சொல்லணும்.
0: மேம், அந்த பீஸ் எங்களுக்கு

0: அது சாங் ஃபுல்லா டிராவல் ஆகும் ஆக்சுவலா. அந்த திருப்பி திருப்பியும் அதே அந்த பீஜம் லூப் மாதிரி தானே அந்த சாங்ல போகும். சோ அது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு
1: எல்லார் மைண்ட்ல. ஆமா, எல்லார் மைண்ட்ல சாரங்கியே எல்லார் மனசுலயும் பதியிற அளவுக்கு இருக்கு மேம். நிறைய பாடல்கள்ல உங்களுடைய கைவண்ணத்துல அந்த பீஜம். அடுத்த பாடல்னு போகும்போது 96 மேம், காதலி காதலி, அது பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஆக்சுவலாக காதலி வந்து நான் கவர் தான் வாசேன். அதோட தெலுங்கு வெர்ஷனில் தான் அந்த ராம்னு ஒரு சாங் இருக்கும்ல என்ன, அதில் வந்து வாசித்தேன் நான். பட் வந்து இது கவர் சாங் தான் ஃபேமஸ் ஆச்சு.
1: ஓ, அது எங்களுக்காக தான்.

0: தாத்தா வாசித்த பாடல்களில் நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடடா இந்த பாடலில் இவர் தான் வாசிச்சிருக்காரு அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி பாடல் எங்களுக்காக மேம்.
1: தாத்தா

0: அதுதான் மேம் சாரங்கி ஆகட்டும், இன்னும் சில இசைக்கருவிகள் ஆகட்டும், எதற்கு யூஸ் பண்ணும் அந்த எமோஷன் வெளிக்கொண்டு வர்றதா இருக்கு மேம். ஒரு சந்தோஷத்தையும் வெளிக்கொண்டு வர்றது, சோகத்தையும் வெளி. ஸோ இது வந்து ஒரு எமோஷனல் சார்ந்த ஒரு இசைக்கருவின்னே வச்சிடலாம் போல இருக்கு. இன்னும் இன்னும் நிறைய கேள்விகளுக்காக நம்ம இணைந்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு நேயர்களே. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இன்றைய இசையும் நானும் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சாரங்கி மனோன்மணி. சாரங்கி அப்படிங்கிறதையும் மனோன்மணி அப்படிங்கிற விஷயத்தையும் பிரிக்கவே முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது, ஏன்னா அதோட வந்து ஒன்றி இருக்கீங்க மேடம் நீங்க. இப்போ லேட்டஸ்டா போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன மேம்?
1: லேட்டஸ்ட்டாக நிறைய கம்போசர்ஸ்க்கு வாசிட்டு இருக்கேன். லைக் மலையாளம்ல வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் கம்போசர் என்ன, எல்லாருமே ஃபேவரட் தான், சுஷின் ஷாம் சார் கிட்ட வாசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. பட் ரீசெண்டாக அவருக்கு பேட்ரியட் அந்த மூவியில வாசேன். ஜேக்ஸ் விஜய் அவங்கெல்லாம் லேட்டஸ்ட் இதில் இருக்காங்க டாப் லெவல்ல. தமன் சார்க்கு நிறைய வாசிட்டு இருக்கேன். கன்னடாவில் ரவி பஸ்ரூர் சார், அங்கேயும் வந்து லேட்டஸ்ட் கம்போசர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஷான் ரால்டன், சந்தோஷ் நாராயணன் சார்.
0: சந்தோஷ் நாராயணன் சாருக்கு என்ன பாடல் வாசிச்சேன்?
1: அவருக்கு தெலுங்குல ஒரு சாங் வாசிச்சேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு வாட்டி ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து இந்த தர்புகா சிவா கம்போசர், அவங்க எல்லாம் லேட்டஸ்ட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வாசிக்கிறது ஒரு சந்தோஷம். இப்போ நிறைய ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆகுது, லைக் மோர் தென் மூவிஸ், ப்ரைவேட் ஆல்பம்ஸ், இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு வாசிச்சுட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நியூ நியூ சாங்ஸ், இப்போ மூவிஸ் கம்மியா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வருது, அது ஒரு லைக் டிஃப்ரெண்ட் ஃபீல்.
0: மேம் இப்போ சந்தோஷ் நாராயணன் சொல்லும் போது எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங் இருக்கு, ஆகாசத்தை நான் பாக்குறேன். அது எங்களுக்காக, அது வந்து சாரங்கியில கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை.

0: முதலே சொன்ன மாதிரி இது ஒரு எமோஷன் தான் மேடம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஆறு கடல் நான் பார்க்குறேன். ஆகாசத்தையும் ஆறு கடலையும் பார்க்கறதுக்கு அந்த படத்தில் நடித்த அவங்க ரெண்டு பேருக்குமே விஷுவல் இல்லை. ஆனா இப்போ இந்த இசை கருவியின் வழியா அதை காமிச்சா மாதிரியே இருக்கு மேம். இசை வழியாவும் இசை கருவியின் வழியாவும். நன்றி மேடம். ஒரு இடங்கள்ல நாங்க பார்த்தோம், ஒரு மேடையில நீங்க வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறார். அது வாசிக்கும் போது யுவன் சங்கர் ராஜா அவருடைய கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அது என்ன மாயம் மேடம்? அது அந்த பாடலே ஒரு மாயம் தான், அதுவும் இந்த இசை கருவிகளை அது இன்னும் மாயமாச்சு.
1: எனக்கு அதுல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் ஒரு கம்போசருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு டைரக்டா. லைக் நான் அங்க எனக்கு தெரியாது, அப்புறமா அதை நான் வெளியே

0: ஓ, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கு. நானும் ரவுடி தான். நீங்க விஜய் சேதுபதி ஃபேன் கூட இல்லையா? ஸோ அந்த பாடு அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
1: அனிருத் சருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் நான் வாசித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட அவரோட மூவியில் ஒரு சாங் வாசிச்சிருக்கேன். ஜாலியாக இருக்கும் அவங்க கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் இந்த சாங் எனக்கு பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னும் கூட அது எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த சாங் ஃபேவரெட்டு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இசையும் நானும் நிகழ்ச்சியில சாரங்கி மனோன்மணி அவங்க கூட இணைந்திருக்கிறோம். மேம் தக் லைஃப் முத்தமழை அப்பா அது ஒரு இசை மழை மேம் அது அந்த பாடல் மேம். ஏன்னா அந்த பாடல் நீங்க வாசிக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு முதலியே தெரியுமா மேம்?
1: இல்ல தெரியாது எனக்கு. ஆக்சுவலா அம்மாவும் வாசிச்சாங்க நானுமே வாசேன் இந்த பாட்டை. அம்மா வந்து முதல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து என்னையும் கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு.
0: மேம் இப்போ வந்து அது அம்மாவும் வாசிச்சு நீங்களும் வாசி அப்போ அவங்களுக்கு எந்த எது தேவையோ அதை அங்கே எடுத்து
1: நம்ம எல்லாமே அம்மாவையும் எடுத்தாங்க என்ன இதோ எடுத்துட்டு. அப்புறம் எடிட் பண்ணும்போது அவங்களுக்கு எது நல்லா இருக்கோ லைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த இடத்துக்கு தான் மேட்ச் ஆகுது இந்த இடத்துக்கு அந்த மாதிரி அவங்க கரெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சில் ரெண்டு பேருமே கால் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணோம்.
0: அது எங்களுக்காக மேம்

நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்வர கோர்வை ஒன்று முடியும் மேம். அந்த பாடலில் முடிந்து அப்படியே அந்த சாரங்கி பீஜியம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் தவையலா டேக் ஓவர் பண்ணிக்கும். இப்படி ஒவ்வொரு இசை கருவியும் நம்ம கிட்டக்கு உட்காந்து கேட்கும் போது அந்த வாசித்தவங்களே இருக்கும்போது நமக்கு வந்து பிரமிப்பா தான் இருக்கு மேம். மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. இந்த மாதிரி இசைக்கருவிகளோட ஓசையை கேட்கும் போது, அதுவும் ஒரு மங்கை வாசிக்கிறத கேட்கும் போது, அந்த கூற்றோட பயன் அடைஞ்ச மாதிரியே இருக்கு. என்னன்னா மேடம், பிகில் படம் அந்த படத்துல ஸ்பெசிபிக்கா மாதரே மாதிரி அந்த பாடல்ல மாதரே மாதிரி அப்படின்னு வரக்கூடிய இடத்திலும், மங்கையே மங்கையே அப்படின்னு வரக்கூடிய இடத்திலும் அந்த இன்டர்லூட் பீஜியம் கொடுத்துருப்பீங்க. அடடா அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனே கொடுத்துருக்கும் அந்த பாடல் இப்போ நேயர்களுக்காக.

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இன்றைய சிறப்பு விருந்தினர் தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசை கலைஞர் அப்படிங்கிற பெருமைக்குரிய சாரங்கி மனோன்மணி அவர்கள். இப்ப ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு ஆற மாதிரி நம்ம அந்த 80s காலகட்டத்துக்கு திருப்பி போறோம் மேம். டிக் டிக் டிக், இதுல வந்து இது ஒரு நிலா காலம் அந்த பாடல் மேம். ஏன்னா அதில் வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் அவருடைய குரலுமே இருக்கும் மேம். ஸோ அந்த பாடல் கேட்கும்போது இன்றைக்கும் ஒரு புதுமையான உணர்வு ஏற்படும். அது எப்படி சாரங்கியில் வாசிக்கலாம்?
1: கண்டிப்பாக அந்த வாய்ஸ்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அவர் பாடின

0: ஒரு ஒரு பாடல் முடியும் போதும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு மேம். ஏன்னா இது எல்லா பாடல்களையுமே வாசிக்குது. எங்கள் ஷாலினி கூட கேட்டாங்க ஒரு கேள்வி, இது சோகம் இல்லாத கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்லாம் வாசிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா வகையான சாங்ஸையும் இந்த சாரங்கி இசைக்கருவி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கும் ஷாலினிக்கும் இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் அடுத்த பாடலுக்கு போகிறோம். நீங்கள் இந்த அலைப்பாயுதை படத்தில் சிநேகிதனி அந்த பாடல் மேடம், ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் வரலையா மேடம்? ஏன்னா அது வாசித்தது வந்து வேற ஒருத்தர் வாசிக்காது.
1: எனக்கு

0: ஸ்நேகிதனே அப்படின்னு நீங்கள் முடித்து எங்களுக்கு ஒரு கோர்வை கொடுத்தீங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது மேடம், அதனால நான் அடுத்த கேள்விக்கே போயிடுறேன். மேம், அருமையான ஒரு வாத்தியம் இது. இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வாசிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் நிறையவே சொன்னீங்க எந்தெந்த இடத்துல இந்தெந்த பீஜியம் வரும் அப்படிங்கிறத இனிமேலும் கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து சைனீஸ் வயலின், இதுக்கு வந்து நாங்கள் திருப்பியும் போகிறோம் மேம். இப்போது நீங்கள் சொன்னீங்க சண்டைக்கோழி படத்தில் வாசிச்சிருக்கீங்க, இது தவிர்த்து என்ன படங்களில் நீங்கள் அந்த சைனீஸ் வயலின் வாசிச்சிருக்கீங்க மேம்?
1: தொட்டி ஜெயா அந்த படத்தில் ஒரு சாங்கு, அச்சு வெள்ளம்னு ஒரு சாங் இருக்குது, சண்டைக்கோழி.

0: அப்புறம் இமான் சாருக்கு ஏபிசியில் வாசேன். ரமான் சார் கூட ஹிந்தி மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஏன்னா அவரு தான் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க இப்போ வாசிக்கிறான்னு சொல்லவும் சரி வாங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மயிலிரகர் அதுதான் எர்ஹூல வாசி காட்டினேன் அவருக்கு. அவரே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஹிந்தி மூவியில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம்
1: இது கூட சிமிலரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது எந்த இசைக்கருவிகள்லாம் சொல்லலாம் மேம்? இந்த சாரங்கி கூட சிமிலரா இருக்கும்.
0: சிமிலரா தில்ருபா எஸ் ராஜா அதெல்லாம் வரும். வயலனும் லைக் சிமிலர் தான். மேபி லைட்டா அந்த பிளேயிங் ஸ்டைல் வேற இருந்தாலும் அந்த டோன் எல்லாமே கேட்கும் போது இதுல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கனால இது ரிவர்போட வரும். வயலின்ல வெறும் 4 ஸ்ட்ரிங் இருக்கும் போது அதோட டோன் வேற மாதிரி இருக்கும்.
1: உங்களுடைய பணி அனுபவங்கள்
0: சருக்கு வந்து நேற்று இன்று நாளையில தான் இன்ட்ரடியூஸ் ஆன. நிறைய மூவிஸ் அவருக்கு வர்க் பண்ணிருக்கேன்.
1: ஏறத்தாழ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு மேம். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. ஏன்னா நீங்க பாட சொன்னா பாடுறீங்க, வாசிக்க சொன்னா வாசிக்கிறீங்க. ஒரு இசைக்கருவி கேட்டா இல்ல இல்ல நான் வந்து சைனீஸ் வயலினும் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு அதை வேற இன்னும் சொன்னீங்க. இன்னும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. இருப்பினும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிறைய நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பாடல்கள் வாசித்தாலும் இந்த பாடல் என்னுடைய மனசுல அப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்ற பாடல் எங்களுக்காக மேம்.
0: அந்த மாதிரி சொல்லணும்னா இளையராஜா சார்த்து நிறைய சொல்லலாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாங் எனக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நான் வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு உறவுகள் தொடர்கதை நிறைய சாங்ஸ் இருக்கு.
1: உறவுகள் தொடர்கதை வாசிக்கலாமா?

0: உறவுகள் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதை, இசை கூட ஒரு தொடர் பயணம் தான் மேடம். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதுன்னு சொன்னோம். சாரங்கி மனோன்மணி அவங்க கிட்ட இசை சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இசை கருவியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேம், இப்போ சவுத் இந்தியன்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் குறைவா இருக்கு, நார்த் இந்தியன்ல அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன மேடம் ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன்?
1: ஆக்சுவலாக இங்கே கர்நாடிக்கு தான் நம்மளுக்கு மெயினாக இருக்குது, அங்கே இந்துஸ்தானிக் நார்த்தில் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் சிங்கிங் வேறு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப மேட்ச் ஆகும் சாரங்கி. இங்கே வந்து நம்மளோட மியூசிக் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கர்நாடிக் பேஸ்டு வந்து வயலின் மிருதங்கம் அதெல்லாமே நிறையா யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் நினைக்கிறேன், லைக் இங்கே வந்து அதுக்கு சூட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறேன்.
0: எங்கெங்கே எது எது சூட் ஆகுமோ அது அங்கங்கே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த இசைக்கருவியை நீங்கள் இப்போ யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: நான் நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்குன்னு என்ன ஆரம்பித்தா நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், லைக் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன்.
0: ஃப்யூச்சரில் வந்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அப்போவாவது கொஞ்சமாவது இந்த இசைக்கருவியை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் வந்து உட்காந்து உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பாடல்கள் இருக்குது மேம். இப்போ ஒரு சில பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த படத்தில் பணியாற்றலை அப்படின்னா கூட அந்த பாடல்ல நீங்க வாசிக்கலைன்னா கூட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும், அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கணும்னு இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம பிறக்கலையே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி பாடல்கள் என்ன மேம்?
1: எனக்கு ஜானகி அம்மா பாடின பொன்வானம் சாங் இருக்குல்ல, பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தனியா இருக்கும் போது நான் நிறைய வாசிச்சு பார்ப்பேன். அது சரணம் லைட்டா வாசி காட்டுறேன்.

0: அவங்களுடைய சோலோ பாடல்கள் நிறைய எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வாய்ஸ், தன்னுடைய குரலால நவரசத்தையும் அவங்க கொடுத்தவங்க.
1: எல்லா ஸ்டைலுமே அவ்வளோ அழகாக பாடுவாங்க
0: பாடுவாங்க. அந்த நவரசத்துல நீங்க வந்து சின்ன தாயமல் வாசிச்சிங்க, அதே மாதிரி இப்போ பொன்வானம் வாசிச்சிங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து என்னைக்குமே அவங்கள நினைவுபடுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய குரலால வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆமா, இதுவரை காற்றலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இசைக்கருவியோட கானங்கள் தவழ்ந்து ஓடுச்சு. நிறைவா நீங்க என்ன பாடல் எங்களுக்காக வாசிச்சு காமிக்க போறீங்க?
1: நிறைவா வந்து நான் ஜானகி அம்மா லெஜெண்டரி சிங்கர் அவங்க, ஏன்னா அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், எல்லாருமே அவங்களோட ஃபேன் இல்லையா, அவங்களோட பாடலை நான் ட்ரிபியூட்டா வாசிக்கிறேன்.

0: இந்த காற்றலையில் ஒலித்த அந்த கானக்குயிலோட குரல் மேம் அது. வானொலியில் ஒலித்த அவங்களுடைய குரல் வானோர் செவி சேர்ந்ததும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இறைவனுக்கு கூட அந்த தூளி கட்டி தாளாட்ட ஆசை. அதனால தான் இனி பிறக்கும் குழந்தைகளை வந்து யார் தாளாட்டுவாங்க அவங்களுடைய பாடல் இல்லாட்டான். ஆனாலும் காற்றலையும் உங்களை மாதிரி இசை கலைஞர்களும் உள்ளவரை அவங்களுடைய பாடல்கள் எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்தது எப்படியாவது நீங்க சொல்லிதான் மேம் ஆகணும். ஏன்னா நாங்க உங்களை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேம். ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு இசை கலைஞராக தான் இருந்தீங்க. இப்போ வரேன் அப்போ வரேன்னு திட்டத்திட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு தனி ட்ரைனிங் தேவைப்பட்டது. சொல்லுங்கள் மேம்.
1: மியூசிக்லேயே இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாட்சிட்டே இருந்தேன்னா நான் ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு.
0: அது உங்களுடைய பெருந்தன்மை மேம். அது நாங்கள் கால் பண்ணதுக்கு நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னும் கூட நீங்கள் வந்து நிறைய பாடல்களுக்கு வாசிக்கிட்டே இருக்கணும் மேம். கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற பதிவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நேயர்களே, இசை அப்படிங்கிறது ஒரு தொடர் பயணம். இதற்கு முற்றுப்புள்ளியே கிடையாது.

0: நேயர்களே, இதுவரை சாரங்கி மனோன்மணி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்த இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: இதுவரை சாரங்கி இசைக்கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராதா கிரிதரன்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து,
1: இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார்.
0: ஐயா, நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முதன்மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள். ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதா மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார். அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார்? ஏன் இளவரசரை தடுக்கவில்லை? ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே.
1: வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை? அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா?
0: பார்த்திபேந்தரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவனுடைய கைகள் துடித்தன, உதடுகளும் துடித்தன, உடல் ஆடியது.
2: ஐயா, இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது. இதை நான் ஒரு கணமும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். முடியாது என்றான்.
0: கரிகாலன் அவனை உற்று நோக்கி,
1: பார்த்திபா, நான் தான் சொன்னேனே, என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை. அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறிச் சென்று முன்னால் மெதுவாகப் போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன்.

0: உங்கள் குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றுமிராது. பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு,
1: அப்பனே, நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய். பொய்யும் சொல்லாமல் உண்மையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்துக் கொண்டாயே
0: என்றான். அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது.
2: ஓ, இவன் யார்? எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறதே என்று கேட்டான்.
1: ஆமரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள்.
2: உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது.
1: ஆமையா, மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள்.
0: ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல இருந்தது. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம், அது என்ன? வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்த போது நான் கேட்ட குரலா? அப்படியும் இருக்க முடியுமா?
1: அந்த குரல் என் குரல் தான் அரசே. பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவிலிருந்து சொன்னவன் நான் தான்.
2: ஆஹா, என்ன பயங்கரமான தினம் அது! அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட என் உடல் நடுங்குகிறது. வைஷ்ணவரே, நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய்? எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய்?
1: அரசே, சற்று முன் தாங்கள் சொன்னீர்களே, தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி. எதிரில் கண்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திக் கொண்டு போனீர்கள். சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன்.
2: அது மட்டும்தானா காரணம்? அசரீரி வெளிவந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே, அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை?
1: நான் வளர்த்த சகோதரி, இப்பொழுது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை.
2: அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும், அடச்சண்டாளா
0: என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார். வந்தியத்தேவன் பயந்து போனான். ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்று எண்ணினான். மிக்க நயத்துடன், ஐயா, இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான். இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான்.
2: ஹா, இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம்? இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான்.
0: கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை. முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன்,
1: அரசே, தங்கள் கோபத்தை என்பேல் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன். என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை. இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான்.
2: ஆஹா, துஷ்ட வைஷ்ணவனே, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான்.
1: ஐயா, முதன் மந்திரி அனிருத்தன் பணியாளன் நான். முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது
0: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: பார்த்து கொண்டே இரு. ஒரு நாள் இந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன்.
0: இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள்.
2: என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள், பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: கடம்பூர் மாளிகையின் விருந்தினர் பகுதியில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த புறத்து அலையில் சப்ரமஞ்சக் கட்டிலில் நந்தினி சாய்ந்து கொண்டிருந்தாள். அவளும் அன்றைக்கு மிக நன்றாக அலங்கரித்துக் கொண்டு விளங்கினாள். அவளுடைய முகம் என்றுமில்லாத எழிலுடன் நன்று திகழ்ந்தது. அவள் பகற்கனவு கண்டுகொண்டிருக்கிறாள் என்பது அவளுடைய பாதி மூடிய கண்களிலிருந்து தெரிந்தது. கண்களின் கரிய இமைகள் மூடித் திறக்கும் போதெல்லாம் விழிகளிலிருந்து மின்னலை போன்ற காந்த ஒளி கிரணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இதிலிருந்து அவள் பார்ப்பதற்கு அரை தூக்கத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அவளுடைய உள்ளம் உத்வேகத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்தது என்பது நன்றாக புலனாயிற்று. இன்னும் சிறிது

0: கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவளுடைய பாதி மூடிய கண்களின் பார்வை அந்த அறையின் ஒரு பக்கத்தில் அகிர்குண்டத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்த புகை திரளின் மீது சென்றிருந்தது என்பதை அறியலாம். குண்டத்திலிருந்து புகை திரளாக கிளம்பி சுழி சுழியாக வட்டமிட்டு கொண்டு மேலே போய் சிதறி பரவி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்க் கொண்டிருந்தது. அந்த அகிர்புகை சுழிகளிலே நந்தினி என்னென்ன காட்சிகளைக் கண்டாளோ தெரியாது. திடீரென்று அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுடைய பவள இதழ்கள், ஆம் ஆம், நான் கண்ட கனவுகள் எல்லாம் இந்த புகைத்திரளில் தோன்றும் சுழிகளைப் போல ஒன்றுமில்லாமல் போயின. இந்த புகைத்திரளாவது அருமையான நறுமணத்தை தனக்கு பின்னால் விட்டுவிட்டு மறைகிறது. என் கனவுகள் பின்னால் விட்டு போனவையெல்லாம் வேதனையும் துன்பமும் அவதூறும் அபகீர்த்தியும் தான் என்று முணுமுணுத்தாள். அந்தச் சமயம், தேவி தேவி, உள்ளே வரலாமா என்று மணிமேகலையின் மெல்லிய குரல் கேட்டது. வா அம்மா வா, உன்னுடைய வீட்டில் நீ வருவதற்கு என்னை கேட்பானேன் என்றாள் நந்தினி. மணிமேகலை அந்த கதவை திறந்து கொண்டு மெல்ல நடந்துதான் வந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தோற்றத்திலும் நடக்கும் நடையிலும் கையின் வீச்சிலும் உற்சாகம் ததும்பியபடியால் அவள் துள்ளி குதித்து ஆடிப்பாடி கொண்டு வருவதாக தோன்றியது. நந்தினி சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கட்டிலுக்கு பக்கத்திலிருந்த தந்த பீடத்தை காட்டி அதில் மணிமேகலையை உட்காரச் சொன்னாள். மணிமேகலை உட்கார்ந்து கொண்டு, தேவி, தங்களிடம் நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தமையன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். தென்தேசத்தாரின் நாகரிகத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறான். கேட்காமல் கொள்ளாமல் திடீரென்று இன்னொருவர் அறைக்குள் நுழையக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறான் என்றான். தென்தேசத்தாரும் அவர்களுடைய நாகரிகமும் நாசமாய்ப் போகட்டும். உன் அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் உடனே மறந்துவிடு. என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே, அக்கா என்று அழை.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றது போல இப்படி ஒரு பழமொழி உண்டு. பிரம்மனின் மானசீக புத்திரர், அதாவது மனசுல தோன்றிய ரிஷி வசிஷ்டர், அவருக்கும் விஸ்வாமித்ர ரிஷிக்கும் ரொம்ப நாளாக கடும் போட்டி இருந்துச்சு. தொடக்கத்தில் அரசராக இருந்த விஸ்வாமித்ரர் கடும் தவம் செஞ்சு வசிஷ்டரின் நிலைக்கு உயர்ந்தார். அதை பாராட்டி அவரை பிரம்ம ரிஷின்னு ஏற்றுக்கிட்டார் வசிஷ்டர். ரிஷிகளுக்கெல்லாம் மேலான நிலை மகர்ஷி, மகர்ஷிடிகளுக்கெல்லாம் மேலான உன்னத நிலை பிரம்ம ரிஷி என்பது. கந்தமாறனையும் பார்த்திபேந்திரனையும் கொஞ்சம் முன்னால் போக சொல்லிட்டு வந்தியத்தேவனின் பிரயாண விவரங்களை கேட்டபடி அவன் மேலே எழுந்த குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்தபடி பின்னால் வர்றதாகவும் ஆதித்த கரிகாலன் சொன்னான் அல்லவா. அவங்க நகர்ந்ததும், அப்பனே, நீ ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. பொய்யும் சொல்லாம உண்மையையும் வெளியிடாம வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சுக்கிட்டன்னு திருமலையப்பன் வந்தியத்தேவனை பாராட்டினது பிரம்மரிஷி பட்டம்தானே. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொடர்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேச பிரஷ்டம், நாடு கடத்துதல், தண்டனை வகைகளில் ஒன்று. குற்றம் செய்தவரை சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது. கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு புதினத்தில் சோழ இளவரசன் விக்ரமன் பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பணிஞ்சு கப்பம் கட்ட மறுக்கிறான். அத்தோடு நிற்காம அவரை தன்னோட கத்தி சண்டை போட அழைக்கிறான். அந்த வாலிபனின் இளம் பிராயத்தை முன்னிட்டு தண்டனையை தளர்த்தி தேச பிரஷ்ட தண்டனை விதிக்கிறார் பல்லவ பேரரசர். அதாவது தண்டனையை மீறி சொந்த நாட்டுக்குள்ளே வந்தால் கழுத்து வெட்டப்படும். நாம் கேட்டுக்கிட்டு வர இந்த நெடுங்கதை பார்த்திபன் கனவு நாவலின் தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். அடுத்து உத்வேகம், ஒன்றை செயற்படுத்த ஆழ் மனத்தில் ஏற்படுற எழுச்சி தூண்டுதல். உத் என்கிற முன்னோட்டு மேலே என்கிற பொருளுடன் விரைவு என்ற பொருள் தரும் வேகம் என்ற சொல்லுடன் இணைந்து வருவது உத்வேகம். அகில், அக்விலேரியா என்கிற இனத்தை சேர்ந்தது. இதன் கட்டைகளை எரிச்சா நறுமணமிக்க புகை எழும். தனித்தன்மை கொண்டது இந்த நறுமணம். இந்த காரணத்தால் அகிலுக்கு பசுமை தங்கம்னு சிறப்பு பேரு உண்டு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மூர்த்தி உருவம் உடல், கீர்த்தி பெயர் புகழ், அபகீர்த்தி

0: இதன் பொருள் கெட்ட பெயர். அப எதிர்மறை பொருள் தரும் முன்னொட்டு. அபகீர்த்தி இழிவான நிலை. மூணு பேரை இணைக்க பார்க்கறான் ஆதித்த கரிகாலன். மணிமேகலையை வசப்படுத்தி என்ன செய்ய போறா நந்தினி?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
3: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
2: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
3: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
3: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
2: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
3: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
2: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதலாவதாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:21 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரலில் கார்த்திக் நேஹா வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை அலைவரிசைகளாக 101.6 கும்பகோணம் எஃப்எம், 104 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் பண்பலையோடு.

0: அருமையான மெல்லிசை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். இது என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடியது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3-3 லட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லட்டா.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

நேரம் 9:32 கடந்து போயிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக, இளையராஜா குரலில் சினேகன், வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, இசையில்

அழகான இன்னிசை பாடல்களை கேட்டுட்டு வர இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக வருகிறது. காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில்.

நேரம் 9:43 இணைந்திருக்கிறோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மன்மதன் திரைப்படத்திற்காக கே கே குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித்பார்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவத் அலி குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ண வேண்டியது 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டை மெசேஜ் பண்ணிங்கன்னா அது இந்த ஷோவில் வந்து ப்ளே ஆகும். அது என்ன ஷோ அப்படின்னா எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நேரம் 10:01 ஆயிட்டிருக்கிற இந்த நொடியில் நம்ம இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு விருப்பமான பாடல் தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க வந்து ஒளிபரப்பாக போகுது. முதல் நேயர் தியாகராஜன் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து உன்ன விட விருமாண்டி படத்துலேருந்து இந்த பாட்டை வந்து தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த ஷோவில் வந்து ப்ளே ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444000023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும், யார், எங்கிருந்து அப்படிங்கிற விவரங்களோட கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை அலைவரிசைகளாக, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

நேரம் 10:08 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடலை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444100023 9444100023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பாட்டு இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பிதாமகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் பழனி பாரதி வரிகளில் இளையராஜாவின் இசையில்,

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் குரலில், மேத்தா வரிகளில், இளையராஜாவின் இசையில், மாதவரத்திலிருந்து சரஸ்வதி என்ற நேயரின் விருப்ப பாடலாக, இந்த மாதிரி உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடலாக ஒளிபரப்பாகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001023 இதுதான் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தட்டிவிடுங்க. அந்த பாடலை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேயர்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எஸ், நீங்கள் என்ன சூஸ் பண்ணி இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் இங்கே ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கண்டநாள் முதல் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தான். ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் குரலில், தாமரை வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

நேரம் 10:27 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்ப பாடல்? மீன் சுருட்டியிலிருந்து சூர்யா செந்தில்குமார் அப்படிங்கிற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது 96 திரைப்படத்திற்காக. எஸ், இந்த மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ப்ளே ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான், வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? எந்த படத்திலிருந்து எந்த பாடல், யார் எங்கேருந்து அப்படிங்கிற விவரங்களோட. நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 9444001023, 9444001023. எஸ், இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

குரல்ல கபிலன் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் திருமழிசையிலிருந்து நாகராஜ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக இணைந்திருங்கள் நேயர்களே. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எஸ், உங்கள் தேர்வு. நீங்கள் சூஸ் பண்ண பாடல் தான் இந்த நிகழ்ச்சி முழுவதும் ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001023 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. எந்த படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறது.

நிறைவாக கேட்ட பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திற்காக கிரேசி மற்றும் மனோ சென்னையிலிருந்து இந்த நேயரின் விருப்ப பாடலாக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது சித்தா திரைப்படத்திற்காக சிந்து பார்த்திபனின் விருப்ப பாடலாக. இந்த மாதிரி உங்கள் பாடலும் விருப்ப பாடலாக வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு.

நேரம் 10:47 நிகழ்ச்சி நடத்த பாடலாக வருகிறது. ராம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் குரல்ல, சினேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில, பச்சைக்கோட்டை தஞ்சை மாவட்டம் பச்சைக்கோட்டை முத்துக்குமார் என்ற நேயரின் விருப்ப பாடலாக. நீங்களும் உங்கள் பாட்டு இந்த மாதிரியான ஷோவில் வந்து ஒளிபரப்பாகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444-00-1023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் கலந்துட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. வாட்ஸ்அப் மூலமா முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை வந்து போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிறைவான பாடல்களாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காகவும், கேளடி கண்மணி திரைப்படத்திற்காகவும் மகிஷா மற்றும் மோகன் என்ற நேயர்களின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியோடு விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணையலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:53 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் பல பேருடைய வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாறும், ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த அவகாசத்தோறும் அந்த பொறுமையோடும் நாம் எடுத்துக்கிற முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு வழி. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுடைய எந்த விஷயத்துக்களும் நாம் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். நாம் நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிந்தால் அடுத்தவர்களுக்கு இன்பத்தை பகிரலாம். நாம் பேசி ஒருத்தருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்குறோம்னா அந்த இடத்துல பேசாமல் நாம் அமைதியாக கடந்து போகிறது எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே பிரச்சனைக்குரிய நபராக நீங்கள் இருக்காமல் அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்து பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் உருவாகும். ஸோ எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களாக நீங்கள் இருக்கணுன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம் நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:13. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, கிழக்கெனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன்.

மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர்குணங்களும் தடமாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். எஸ், இது பாடலாக எடுத்துக்காதீங்க, நமக்கான படிப்பினியாக எடுத்துக்கோங்க. பல நேரங்களில் ஆசைகள் கூட நகம் மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடுச்சுன்னா நம்முடைய கைக்கே ஆபத்தாயிடும். அதனால் குடும்பமான வரைக்கும் நகங்களை நறுக்கிறது மாதிரி நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் நறுக்கிக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை நமக்காக பாட வர்றது எஸ்பிபி இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம். வாங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதான், மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான், காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார், நீதான், கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவன் நீதான். உயிரே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், காணல் நீரை நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், பூக்களில் உன்னால் சத்தம் அட மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம். விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் பூசி தோல் செய்தானோ, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ, பெண்ணின் உள்ளத்தை கல்லில் செய்து வைத்தானோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வைரமுத்துவினுடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீராட நதி தருவேன், நீ துடைக்க முகில் தருவேன், நீ உடுத்த மலர் தருவேன், நீ என் காதலியானாள். நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன், நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன், உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன், நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன், கண்கள் தீண்டும் கனவை போல நீ அறியாமல் நான் தொடுவேன், நீ என் காதலியானாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரனுடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட இசையில். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் உங்களுக்காக. அடுத்த பாடல் தேவாவோட இசையில் ஹரிஹரனோட குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. சின்னராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகரில் இருந்து, நலம் வாழ இன்னாலும் பாடல் அருமை, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமை, அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலேருந்து வெரி குட் நைட் கன்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், நாங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வந்தனம், இதயம் தொடும் கானம், இன்பம் தேடும் அமுதம், இனிக்கும் பாடல் சங்கமம், இதற்கு தொகுப்புரை ஆனந்தம், இரவின் பூபாலம் ஆரம்பம், இதுதான் பண்பலையின் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா, மெட்டு மெட்டு வர்ணமெட்டு நலமாக வாழ இன்னிசை கேட்டு ரசிக்கின்றோம், அசத்தலான அற்புத பாடல்கள், பாடல்கள் தொகுப்பு அருமை நன்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்லேருந்து செல்வராஜ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவரும் நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தொடர்ந்து நாம் பயணம் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல், பூந்தேரிலே நீ ஆடவா, உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தம், நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், தாய் அன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாதம்மா, தாய் போல யார் வந்தாலும் உன் தாயை போல அது ஆகாதம்மா, உன் மூச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக பி சுசிலாவோட குரலில், மு மேத்தாவோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:43. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளோட நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்றத பார்த்துடலாம். கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் கேளடி கண்மணி படப்பாடல் அருமை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பனிக்கலைப்பிலும் பயணக்கலைப்பிலும் வந்த எனக்கு நீங்கள் வழங்கிய பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் இதமாகவும் பெரிய புத்துணர்ச்சியும் தந்தது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் சரவணன் நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். விபத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம், இடம் காலம் மாறும் பொழுதும் என் பாசம் மாறுமா, கிளிகள் காணும் நேரத்தில் மீனாட்சி ஞாபகம், நிலவினில் நானும் பார்க்கின்றேன் நினைவினில் ஆடும் பூமுகம், தாய்மையின் சாயலை உன்னிடம் பார்க்க.

என்றேன். என் நெஞ்சில் தவிக்கும் நினைவை, என் கண்ணில் மிதக்கும் கனவை எடுத்து சொல்லு. ஏ தென்றலே உன் தோளில் சாயவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம் வாங்க.

ஆயிட்டிருக்குது. நாம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதற்குள்ளே பார்த்திங்கன்னா பாடல் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருந்ததுனால நேரம் போனதே நமக்கு தெரியல. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிபதேசத்து சூரியனோ, தோளிலில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே, இசையே மீட்டிடு எனையே, கனலே மூட்டிடு தினமே, பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வண்டென கூடிடத்தான், வானவில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ, பாலோடு தேனூறும் பாத்திரம், நாள்தோறும் நான் அல்ல மாத்திரம், நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போகுது வாமுள்ளையே, உயிரே காதலின் சுடரே, விழியே பாடிடும் கவியே, ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல, சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஏதேதோ சங்கீதம் என்ன என்ன சந்தோஷம், நான் பாடவோ உனைத்தான் தீண்டவோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரலில், இளைய பாரதியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54 நிமிடமாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நாகர்கோவிலேருந்து சதீஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று பாடல் மனதை இனிமையாக்கியதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்த வாய்ப்பளித்த சகோதரி.

நன்றி சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மறுபடியும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ நாம நிகழ்ச்சியில் கேட்க போகிற நிறைவு பாடல் இதுதான். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாய். பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன, அச்சச்சோ தொண்டை வரையில் ஏறுமோ. எரிமலையின் கொண்டை மேல் ரோஜாவை நட்டவள் யார், காதலினும் கணவாய் வழி என் தேசம் புகுந்தவள், சிறுக சிறுக உயிரை பருகி செல்கின்றாள். நாமும் சிறுக சிறுக பருகி இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெமினி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில் பாடலை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கப

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் ராகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை.

101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல.

ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பாத்தாயதசதுசசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம்.

0: நேரம் 5:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்